நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. தொடர்ந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 சிராவண மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 7 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒலிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரளமுதம்.

கடமையை விரும்பாமல் மனைவியை விரும்பும் காம எண்ணம் கொண்டவனது வளர்ச்சி வெட்கக்கேடான நாணத்தை தரும். குறள் எண் 902 அதிகாரம் பெண் வெளிச்சம்.

கடமையை விரும்பாமல் மனைவியை விரும்பும் காம எண்ணம் கொண்டவனது வளர்ச்சி வெட்கக்கேடான ஞானத்தை தரும். குறள் எண் 902 அதிகாரம் பெண் வழிச்சேரல்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கனடா மற்றும் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர்என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6 மணி 2 நிமிடம். இந்த அதிகாலை பொழுதில் நல்ல எண்ணங்களோடு காலையை எழுந்து கொண்டு நல்ல நினைவுகளை சுமந்து கொண்டு இருக்கும் நம்முடைய மனது சற்று இளைப்பாறும் வகையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் விநாயகர் பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் காலை 6:06. காற்றுள்ள போதே தூற்றுக்கோள் என்பார்கள். அதாவது வாய்ப்பு வரும்போதே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இனிய நாளில் நீங்கள் உங்களுடைய வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ள வாழ்த்துக்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் MS சுப்புலட்சுமி குரலில் திருமால் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

அதிகாலையில் விழித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான திட்டமிடலை இனிதே தொடங்குங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில், கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:14. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எப்போதும் இருளோடு இருப்பதில்லை, வெளிச்சமும் பிறக்கும் விடியலும் இருக்கும். ஆக நம்பிக்கையாயிருங்கள், நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்மன் பாடல், கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:22. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் காலை 6:30. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி. சுஷிலா குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

ஏஎம் தலிப் குரலில் ஒரு அழகான பக்தி பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் உங்களுக்காக சிவன் பாடல்கள் பிசுஷிலா குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:42. நம்மை அழிக்க எதிரி தேவையில்லை, எதிர்மறை எண்ணங்களே போதுமா. எப்போதும் நல்லெண்ணத்தோடு இருப்போம். இந்த நாளை நல்லெண்ணத்தோடு தொடங்குங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கே. வீரமணி குரலில் அருளிசை பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

0: பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பக்தி பரவசமான பாடல்களை கேட்டு ரசித்தோம். இந்த இனிமையான காலை பொழுதில் சக நண்பர்களையும் குடும்பத்தினரையும் ஏன் உங்களையும் கூட எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது என்று திட்டமிடுங்கள். அதற்கான வழிகளை நீங்களே உருவாக்குங்கள். வாய்ப்பை மற்றவர் தருவதை விட நீங்களே உருவாக்கி மற்றவருக்கு வாய்ப்பு கொடுப்பவராய் இருங்கள். எல்லா காரியங்களும் நிச்சயம் நன்றாக நடக்கும். ஆனால் அதற்கான பொறுமையும் தன்னம்பிக்கையும் மற்றும் நெஞ்சிலே வையுங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை தொகுத்து வழங்கியது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள மூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். July 11 உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டின் மக்கள் தொகை வேகமா உயர்ந்து வருது.
4: ஒரு சதுர கிலோமீட்டர்ல 497 பேர் வசிக்கிறாங்க. உலகத்துல அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடா இருக்குது. சீனாவையும் முந்திட்டோம். சுமாரா 147 கோடி ஜனத்தொகை உள்ள நாடா இருக்குது.
3: இந்த முதலிடம் நமக்கு தேவையான குறுகிய இடத்துல நிறைய பேர் இருக்க இருக்க சிரமம் தானே. இப்ப நெல் சாகுபடியிலேயே கலக்க நட சொல்றாங்க. 3/4 அடிக்கு 3/4 இடைவெளி கொடுத்து ஒரு நாத்து நட்டா போதும், அல்லது 1 அடிக்கு 1 அடி இடைவெளி கொடுத்தா போதுங்கிறாங்க.
4: வேலூர் மூர்த்தி ஐயாவுக்கு தெரியும்.
3: அதுபோல நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். 150 கோடி 160 கோடிலாம் மக்கள் தொகை வந்துட்டா நாடு தாங்காது. இப்பவே எல்லாத்துக்கும் போட்டி. போட்டியினால வெற்றி பெற அல்லது நினைத்ததை அடைய குறுக்கு நெடுக்கு வழிகள்ல போறாங்க. அதனால தான் கொலை கொள்ளை லஞ்ச லாவண்யம் எல்லாம் அதிகமாகுது. மக்கள் தொகை பெருக்கம்தான் பெரும்பாலான தவறுகளுக்கு பாவங்களுக்கு அடிப்படையா இருக்கு. பாவம்னு கடுதாசில எழுதும் போது வள்ளலார் கூறும் பாவங்களும் நினைவுக்கு வருது. நல்லோர் மனதை நடுங்க வைப்பது, ஏழைகள் வயிறை எரிய செய்வது, வலிய தலையிட்டு மானம் கெடுப்பது, தானம் கொடுப்போரை தடுப்பது, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் இழைப்பது, பசித்தோர் முகத்தை பாராதிருப்பது, குருவை வணங்க கூசி நடப்பது, கோல் சொல்லி குடும்பம் கலைப்பது, தந்தை தாய் பேச்சை தட்டி நடப்பது, தவம் செய்தோரை தாழ்த்தி பேசுவது, இவையாவும் வள்ளலார் கூறும் பாவங்கள். பாவம் செய்யாமல் இருப்போம், உதவி செய்வோம், உபத்திரவம் செய்யாமல் இருப்போம்.
4: மூர்த்தி ஐயா,
3: வண்ணங்கள் பற்றி சில செய்திகள் நமக்கு கிடைச்சது. அதாவது கருப்பு நிறம், பச்சை நிறம் ரெண்டும் வெப்பத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவையா. அதே வெண்மை நிறம் வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்க செய்யுமா. அதனால தான் பச்சை நிறம் இருக்கும் காடு வனங்கள் இருக்கும் பகுதியில மழை உண்டாகுது. வெப்பத்தை ஈர்த்துட்டா மேல வானத்துல குளிர்ச்சி உண்டாகுது. குளிர்ச்சி ஏற்பட்டா மழை பெய்யும். இதன் காரணமாக தான் மரங்கள் நிறைய வளர்க்கணும் வளர்க்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. யூகலிப்டஸ் என்ற தைல மரத்தின் இலைகள் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இது வந்து வெப்பத்தை ஈர்க்காது. இதன் காரணமாக தான் தைல மரங்கள் மேல இயற்கை ஆர்வலர்களுக்கு லேசான வெறுப்பு. பாலுங்கல்லும் ஒரே நிறம்தான். நிறத்தால் ஒன்னா இருந்தாலும் குணத்தால் வேறுதானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

நேரம் 7 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் போட ரெடியா இருக்கேன். எஸ் அதுக்கு முன்னாடி நான் வழக்கமா கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு இல்லையா, இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான ஒரு கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி ரம்யா அப்படின்னு கேக்குறீங்களா? கேசரி அப்படிங்கிற செய்தித்தாளை நிறுவியவர் யார்? எஸ் அந்த கேசரி அப்படின்ற அந்த இதழை வந்து யார் முதல் முதல்ல தொடங்கினாங்க அப்படின்றது தான் இன்னைக்கான வணக்கம் சென்னையோட கேள்வி. எஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். போகிற போக்கில் அப்படியே வந்து வணக்கம் சென்னையில் பாட்டு கேட்டுட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கம் அதாவது ஃபேஸ்புக் பேஜில் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எஸ் யார் யார் என்னென்ன கேள்வியை சொல்ல போகிறீங்க, எங்கேருந்தெல்லாம் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு படிக்கிறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். எஸ் மக்களே நீங்க ரெடியா அப்படியே பதில் அனுப்பிட்டே இருங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போறோம். முதல் பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்துல இருந்து ஹரிணி ரூப்குமார் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதலு.

7:09 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, கேசரி அப்படிங்கிற அந்த செய்தித்தாளை தொடங்கியவர் யார், அதாவது நிறுவனர் யார் அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து சூப்பராக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அப்படிங்கிறவர் பதிலை வந்து அனுப்பிச்சிட்டு ஒரு ஜிஃபம் வந்து அனுப்பியிருக்காரு இதுதான் அப்படின்னு சொல்லி. சுலை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர் ஜே ரம்யா சங்கர் அவர்களுக்கு வாழ்த்து வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன். காலையிலேயே இந்த மாதிரி நன்மக்கள் மேன்மக்கள் இவங்களெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்படியே சுறுசுறுப்பா அப்படியே சூப்பர் ஆயிடுதுல மனசுலாம். எஸ் பாராட்டுங்க, எங்க கூட இருக்கிறவங்களோட நல்ல விஷயங்களை பாராட்டுங்க, அட் த சேம் டைம் தப்பு பண்ணா சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அடுத்ததை யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி சி ஓல சுப்பிரமணியம், இனிய காலை வணக்கம், வணக்கங்க சபரி மனோஜ் அப்படின்றவங்க வந்து என்ன பதிலோ அந்த பதிலை வந்து அனுப்பியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் நான் கேட்ட இந்த கேள்விக்கே பதிலை வந்து சொல்லலாம். அந்த பதிலை நான் வந்து என்ன, யார் இங்கேருந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு வந்து நானும் சொல்லுவேன். எஸ் பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதில் அனுப்பியிருக்காங்க. அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் கூடுதலாக அனுப்பியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பதிலை எனக்கு அனுப்பலாம். இந்த காலை நேரத்தில் சிலர் வந்து இப்போ தான் வந்து நல்லா ஆழ்ந்த துக்கத்தில் இருப்பாங்க, சிலர் காலையிலே எழுந்து போதுமான வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க, அதாவது இந்த நாள் முழுக்க என்னென்ன வேலை தேவையோ அதற்கான பேஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை செஞ்சிட்ருப்பாங்க. உதாரணத்துக்கு சமைக்கிறதா இருக்கலாம், அல்லது வீட்டை சுத்தம் பண்ணதெல்லாம் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. ஆனால் உணவு தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உணவு சமைங்க, அட் த சேம் டைம் உங்களுடைய உணவை எடுத்துக்கிட்டு சமைங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். எஸ் இந்த மாதிரி நம்ம பிறர் நலனை காப்பதற்கு முன்னாடி நம்முடைய நலனும் ப்ரியாரிட்டி, அதுதான் வந்து பிரதானம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ் என்ன பாடல் அப்படின்னா, இதற்கு தோனியே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்திலிருந்து ஏனென்றால் உன் பிறந்த நாள் அப்படிங்கிற பாடல். எஸ் இன்னைக்கு இந்த நாளில் நிறைய பேருக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நல்ல விஷயங்களாக இருக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய எல்லா நல்ல எண்ணங்களுக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இந்த பாடல் கேட்டு வந்துடலாம்.

7:17 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். சூப்பரான ஒரு கேள்விதான் கேட்டிருந்தேன். கேசரி அப்படின்ற அந்த இதழை தொடங்கியவர் யார் அப்படின்ற கேள்விதான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்பவுமே நினைவுல வச்சிருக்கிற விஷயம், பட் ஆனா அது வந்து நமக்கு தெரியல அப்படின்ற போது இந்த மாதிரி நான் கேட்கும் போது அதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இந்த கேள்வி அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ் உங்களை தெரிஞ்சுக்க வைக்கிறதுல எவ்வளோ ஆர்வம் பார்த்தீங்களா எனக்கு. எஸ் அந்த வகையில் யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது படிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஆனால் நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே. ஓகே, அடுத்தது சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து மீண்டும் மீண்டும், அதாவது வந்து நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிலாம் இல்லை, நான் 100 தடவையும் சொல்வேண்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் மீண்டும் மீண்டும் அனுப்பி நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க. சந்திரசேகர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், மற்றும் ஆர்ஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி புதுவை அம்பாள் நகர் இந்த இடத்துலருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பதிலையும் வந்து அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் பதில் அனுப்பியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம், பதில் இந்திய சுதந்திர போராட்ட வீரரான அப்படின்னு சொல்லி என்ன பதிலோ இந்த பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது நமக்கே வந்து ஒரு

கியூரியாசிட்டி இருக்கும், எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி அதை கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கியூரியாசிட்டியோடு இருந்திருப்பீங்க அப்படின்னு நீங்களே ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துக்கோங்களேன். இந்த விஷயம் செய்தித்தாள் பற்றி நான் கேட்டிருக்கேன். முதல் முதல்ல செய்தித்தாள் படிக்கிறப்ப கூட அப்படி தான் இருந்துச்சு, என்னென்ன செய்திகள் இருக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையே, எந்த மாதிரியான செய்திகள் வரும், முதல் பக்கத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியாது. அப்போ அது படிக்கும் பொழுது நமக்குமே வந்து அடடா இந்த மாதிரியான செய்திகள்லாம் முன்னாடி இருக்குது, இதன் பிற்பாடு குட்டி குட்டி செய்திகள்லாம் நம்ம படிக்கிறப்ப அதுலேயும் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கற்க தொடங்கும் பொழுது அதில் நிறைய விஷயங்கள் நம்ம இதுதான் எதிர்பார்த்து கற்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் நம்ம நினச்சதை விட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும், ஆனால் அதற்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும். எஸ், அந்த வகையில் உங்களை எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த பதிலை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உங்களை எல்லாருமே கற்றுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய கோலை வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய கோலை வணக்கம், வாழ்த்துக்கள் நலமா ஆர்ஜே அவர்களே, இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், சூப்பரான பதில்கள் எல்லாமே. ஆனா என்ன ஆன்சர் அப்படின்றத வந்து சொல்லணும் இல்லையா, ஆனா நான் இப்ப சொல்ல போறது இல்ல, பதில் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் சொல்லுவேன். அதற்கு முன்னாடி யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில காமாட்சி காமாட்சி அப்படிங்கிறவங்க வந்து குட் மார்னிங் ரம்யா சங்கர் அப்படின்னு சொல்லி பதிலையும் வந்து அனுப்பியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன் பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் இன்றைக்கான கேள்வி, அதாவது கேசரி என்னும் இதழை தொடங்கியவர் யார் அப்படிங்கிற அந்த பதிலை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் பதிலை நீங்கள் சொல்லலாம். யார் யார் சொல்லியிருக்கீங்க, நேயர்கள் எத்தனை பேர் கவனிச்சிட்ருக்கீங்க, என் கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானுமே படிக்க ரொம்ப ஆவலாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கேன், என்னென்ன பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்க போறோம். எஸ், இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா, இது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான். அப்படி என்னமா ரம்யா பாடல் போட போற அப்படின்னு கேக்குறீங்களா, எஸ் நீங்க இந்த அதிகால வேலையிலே சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அயன் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு பாடலுங்க இந்த பாடல். அப்படியே கேட்கும் பொழுதே நமக்கு அப்படியே கால்கள் எல்லாம் அப்படி துள்ளி ஆட்டம் போட ஆரம்பிச்சிரும். ஹரிஹரனுடைய குரல்ல, நாமுத்துக்குமாருடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம்.

நேரம் 7:28 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான். எஸ் யார் கூட அப்படின்னா வித் மீ ஆர் ஜே ரமேஷ் சங்கர். சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. கூடவே நேர்களாகிய நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் படிக்க, அதை நீங்க கேட்டு ரசிக்க. அடாடாடாடா, காலை பொழுது இவ்வளோ அழகா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லையப்பா. எஸ் யார் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூபாலன் பாலா வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம். அப்பப்பா காலை வணக்கம் கிடையாது, நல்ல காலை வணக்கம் அப்படின்ற மாதிரி நற்காலை வணக்கம்னு வந்து சொல்லியிருக்காரு. எஸ் அடுத்ததை யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜீவா புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஜீவா, நானு சதீஷ் அப்படிங்கிறவங்களாம் சேர்ந்து வந்து ஆன்சர் சொல்கிறோன்னு சொல்லி ஆன்சரை வந்து சொல்லியிருக்காங்க. சுதான் கனி இனிய காலை வணக்கம் சகோதரி, நாகர்கோயில் சுதன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பதில் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி பதில நீங்களும் வந்து தாராளமா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல சொல்லலாம்.

0: அதனால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 7:30. தொடர்வது சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
3: ஒரே ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை வேண்டாம். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா, என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னு விட்டுதான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேரப்புள்ளை பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறதை என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனான், பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டேம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுவிட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோ, என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமகன் வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 மேலே ஆகிட்டுது அப்படின்னு.
2: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. எஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் என்னோட பேசிட்டு இருக்கீங்க.

இன்னொரு முக்கியமான நாளும் கொடுங்க. என்ன நாள் அப்படின்னு கேக்குறீங்களா? சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிற அந்த நபருடைய பிறந்த நாள். யார் அந்த நபர்னு கேக்குறீங்களா? ஆங்கிலேயருடைய ஆட்சியை எதிர்த்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய ஒரு புரட்சியாளர் அவருடைய பிறந்த நாள் என்று. அண்ட் இன்னொரு சிறப்பான நாளும் இருக்கு, அந்த நாளை பத்தி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கண்டிப்பா சொல்ல போறேன். அந்த வகையில யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த பதிலை கண்டிப்பா எஸ் நானும் வந்து சொல்ல போறேன். நீங்க இந்த பதில சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற இந்த முகநூல் பக்கத்துல நீங்க உங்களுடைய பதில வந்து சொல்லலாம். இந்த பதில் என்ன அப்படிங்கறத நானும் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில ரிவீல் பண்ணுவேன். அதற்கு முன்னாடி யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாமுன்னி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி குமணம் ஜாவடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் பதில் சொல்லல. பூபாலன் பாலா வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அன்புராணி குட் மார்னிங், ஹாவ் எ ப்ளசன்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லி ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு வெரி குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலை நேரத்திலையோ மாலை நேரத்திலையோ இரவு நேரத்திலையோ எந்த நேரத்தில் இருந்தாலும் ஹாப்பியாக, அதாவது என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்காம என்ன நடந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவமும் பொறுமையும் என்கிட்ட இருக்குது, அதாவது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்கள் முதல்ல நம்புங்க. சரி, ஒருவேளை அது சரியா நடக்கலன்னா, ஒருவேளை தவறா நடந்துட்டா, அட தவறு நடந்தா என்னங்க, இருட்டா இருக்கிற இருள் எப்பவுமே இருட்டாவா இருக்கு, மறுபடியும் விடியலையா, அந்த மாதிரி அந்த தவறுல இருந்து என்ன தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை சரியா மாத்துங்க. எஸ் விஜயகுமார் அப்படிங்கிறவங்க குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனுப்புறேம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நரேஷ்குமார் வைஷு ஹாய் குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் லிசனர்ஸ், ஹாய் அஜய் ரம்யா மை ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. அடடா, நேயர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்களோட பண்ணக்கூடிய அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்துல வந்து ஏதோ ஒன்று நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எனக்கு மட்டும் வணக்கம் சொல்லாமல் லிசனஸ், எல்லா லிசனஸுக்கும் வணக்கங்க. அதாவது லிசனஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஹாய் ஹால், எல்லாருக்குமே வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒற்றுமை மனப்பான்மை இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட லிசனஸ் கிட்ட மறைமுகமாக வந்து இருக்கிறத நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். அப்பா, எப்பேற்பட்ட லிசனஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் பாக்கியம். எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாமா? என்ன பாடல் ரம்யா போட போறீங்க? காலையிலே வைபா போடுறீங்க, அப்படியே ஹாப்பியா போடுறீங்க. காலை அப்படியே கண் விழிச்சு பார்க்கிற போதே வந்து அப்பாடா புத்தம் புது காலை அப்படின்ற மாதிரி இருக்கான். அந்த பாடல் இன்னைக்கு போடல, அதுக்கு பதிலாக வேற ஒரு பாடல் இருக்கு. எஸ், என்ன பாட்டு அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடிய பாடல், நா முத்துக்குமாருடைய வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. தலைவா திரைப்படத்தில் இருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தவறு.

எஸ், சூப்பரான பாடல்களை வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். அதே நேரத்தில் சூப்பரான ஒரு தகவலை தெரிஞ்சிட்ருக்கோம். கேசரி அப்படின்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக இருந்துச்சு. எஸ், அந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் சூப்பரான வந்து பதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கலைச்செல்வி, இனிய காலை வணக்கம், ஆராதியா குட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு நாகராஜ், கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து, சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்கிறோங்க அப்படின்னு பதில் என்ன அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பதிலை தாராளமாக எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் அனுப்பலாம் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். சூப்பரான பாடல்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கும், சூப்பரான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எஸ், அண்ட் அதே மாதிரி வாழ்க்கையில் புதுசு புதுசாக சில மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்காததாக இருக்கலாம். சில நேரம் அது நம்முடைய வளர்ச்சியை இன்னும் ஏற்றக்கூடிய வகையில் இருக்கலாம். சில நேரம் நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கிற வண்ணம் இருக்கலாம். ஆனால் அதுக்காக சோர்ந்து போய் அங்கேயே உட்காந்துடக்கூடாது. எஸ், ஏஞ்சு ஓடு இது நம்ம காலம் அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு பாடத்தையோ ஒரு அனுபவத்தையோ சொல்லி கொடுக்கும். அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ஏஞ்சு ஓடுங்க காலங்க தலையை வந்து அப்படின்னு சொன்னால், எஸ், உங்களுடைய எல்லா எண்ணங்களும் எல்லா இலக்குகளும் எல்லா குறிக்கோள்களும் நிச்சயமாக நிறைவேறும். அந்த வகையில் சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நேயர்களாகிய நீங்கள் சொல்கிற பதிலையும் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அஞ்சாதை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, யார் பாடிக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன்.

நேரம் 7:47 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. வித் மியா ஜெய ராம்யா சங்கர். எஸ், அண்ட் இது இதே நாளில் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் டே, அதாவது தேசிய ஒலிபரப்பு தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நாளில் இன்னொரு கூடுதல் சிறப்பும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ் அந்த விஷயத்தை தான் நான் நிகழ்ச்சியோட நிறைவில் ரிவீல் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி நேயர்கள் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ், என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பதில் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த பதிலை வந்து ஃபோட்டோவும் அனுப்புகிறாங்க. நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான நேயர்கள். குணாலன் அண்ணாமலை பதில் வந்து சொல்லியிருக்காங்க. நந்து ஜயா திருத்தணி ராமச்சந்திரன், இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. கலைச்செல்வி அப்படிங்கிறவங்களும் வந்து பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய பதிலை வந்து அனுப்பலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த பதிலை வந்து கண்டிப்பாக நானும் வந்து படித்து தெரிந்து கொள்வேன், படித்து தெரியப்படுத்துவேன். இந்த காலை நேரத்தில் அம்மாமார்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்றத என்னால் கெஸ் பண்ண முடியும். அண்ட் குழந்தைகள் எல்லாரும் என்ன செஞ்சிட்ருப்பீங்க? ஸ்கூலுக்கு வந்து அறக்க பறக்க கிளம்பிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுடைய ஃபாதர், ஒரு பக்கம் அப்படியே பேக்ல இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு பக்கம் உங்கள் மம்மி, அம்மா இந்த இந்த இந்த பொருளெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், தயவு செஞ்சு சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்ல, மம்மி எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கலாம் கூடாது. என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த விஷயங்களை அம்மா நல்லதுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டு சமைச்சி அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நல்லா அப்படியே சத்துள்ள குழந்தைகளாக வளருங்க செல்லங்களா.

எஸ், இந்த மாதிரி வீடுகளில் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செய்ய காலை நேரத்தில் அப்படியே அப்பா என்னடா இது எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா அப்படின்ற அந்த எண்ணம் யாருக்கும் வராமல் ஆள் ஆளுக்கு ஷேர் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அந்த நாளும் நல்லாயிருக்கும், அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எஸ், சூப்பரான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நானும் சூப்பரான கேள்வியை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் சூப்பரான பதில்களை வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன பதில் அப்படின்றத ரிவீல் பண்ணிடலாமா? எஸ் ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். கேசரி என்னும் செய்தித்தாளை நிறுவியவர் யார்? எஸ் சொல்லிடலாமா பதில? எஸ், அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேள்விக்கு பதில் சொன்ன, வணக்கம் சென்னையில் பங்கேற்று பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். அண்ட் அதே மாதிரி ரம்யா, நான் பதில் சொல்லலான்னு நினச்சேன் ரம்யா, ஆனால் எனக்கு இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு, அதனால் என்னால் பதில் சொல்ல முடியல ரம்யா, ஆனாலும் பதிலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். அதாவது நீங்கள் அந்த முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா, அந்த முயற்சிக்கே முதல்ல வாழ்த்துக்கள். பதில் சொன்னவர்களுக்கும் பதில் சொல்ல நினைத்தவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பதில் அப்படின்றத வந்து ரிவீல் பண்ண போகிறேன். எஸ், நீங்கள் எல்லாரும் என்னைக்குங்க மிஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பாலகங்காதர திலகர், அதுதான் இன்னைக்கான கேள்விக்கு பதில். எஸ், இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர தேசியவாதியாகவும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன். அதாவது சுதந்திரம் வந்து என்னோட பர்த் ரைட், அது எப்பவுமே வந்து நான் எனக்கு வேணும், அதை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி முழங்கிய ஒரு மனிதர் பாலகங்காதர திலகர், லோக்மானியா அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அழைப்பாங்க. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். எஸ், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால், இவங்களில் ஒருத்தர் தான் வந்து பாலகங்காதர திலகர். இவருடைய வாழ்க்கையும் போராட்டங்களும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை, முக்கியமான தகவலை, கருத்தை நமக்கு வந்து சொல்லுது. அதாவது நம்ம யாருக்கும் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமான ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு வீர முழக்கமிட்ட ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். எஸ், இவர் தான் கேசரி அப்படிங்கிற இதழையும் வந்து நடத்தியிருக்காரு. மகாராஷ்டிர மாநிலத்தில் ரத்னகிரி 1856 ஜூலை 23, அதாவது இன்னைக்கு தேதியில எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னா 1856 பிறந்த ஒரு மனுஷங்க. எஸ், இவர் என்ன பத்திரிகை நடத்திருக்காரு அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லணும் இல்லையா? மக்களிடையே தேசிய உணர்வை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது மக்கள் எல்லாருமே நாட்டில் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஃபோன் இருக்குது, ஃபோன் மூலியமாக நிறைய சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிறோம், நியூஸ் சேனல்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்போ செய்தித்தாள்கள் தான், அந்த செய்தித்தாள்களில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வருது அப்படின்னும் போது அதை மட்டுமே மக்கள் நம்பி படித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இதழை தான் 1881 மராத்தி மொழியில் வந்து நடத்திருக்காரு. அந்த செய்தித்தாளோட பேர் தான் கேசரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து மராட்டா அப்படின்ற இதழையும் வந்து தொடங்கியிருக்காரு. இதன் மூலியமாக வந்து பிரிட்டிஷ் அரசோட சில அடக்குமுறைகளை வந்து எதிர்த்த ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுதந்திரம், சுயராஜ்யம் இதெல்லாம் தான் அவருடைய முதன்மை குரலாகவும் இருந்திருக்கு. எஸ், அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்றதுனால சிறைவாசமும் வந்து பாலகங்காதர திலகர் வந்து அனுபவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பல இன்னல்களை கடந்து தான் நமக்கான சுதந்திரத்தை இவங்க எல்லாரும் வந்து பெற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த சுதந்திரத்தை நம்ம நன்முறையில் நல் வழியில் சக மனிதர்களை சக மனிதர்களாக மதித்து இந்த விடுதலையை நம்ம எப்போதும் கொண்டாடுகிற வண்ணம் இருக்கணும். எஸ், அந்த வகையில் இன்னைக்கு பாலகங்காதர திலகர் அவர்களை பற்றி ஒரு சூப்பரான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். கேசரி அப்படின்னா உணவுப் பொருள் மட்டும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எஸ், கேசரி அப்படிங்கிறது ஒரு செய்தித்தாளும் கூட. யார் அந்த செய்தித்தாளோட நிறுவனர் அப்படின்னா பாலகங்காதர திலகர் அப்படிங்கிற இந்த சுதந்திர போராட்ட தியாகிதான் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே நம்புகிறேன். எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக சூப்பரான ஒரு பாடல் தான் வந்து போட போகிறேன். எஸ், அடுத்த நிகழ்ச்சியில் ரஷ்யா ரெயின்போல மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். ரம்மி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

சூப்பரான பாடல்கள் அப்படியே போட போறேன். அந்த வகையில முதல் பாடல் என்ன அப்படின்னா, மயக்கம் என்ன திரைப்படத்துல இருந்து நரேஷ் ஐயர் சைந்தவி இணைந்து பாடிய பாடல். செல்வராகவனுடைய வரிகள்ல ஜிவி பிரகாஷ் குமாருடைய இசையமைப்புல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறேன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் காலை 8:11 ஆயிட்டிருக்கு. எஸ், இந்த காலை நேரத்தில் எல்லோரும் கவனமாக உங்களுடைய அலுவலக பொருட்களாக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பொருட்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் எடுத்தது போக வேலைக்கு வாகனங்களில் செல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா, எஸ் மேடம் அப்படின்னு, எஸ் அது அது காலையில் நீங்கள் வந்து போகிற அவசரத்தில் வண்டி சாவியை மறந்துட்டு போவீங்க, எஸ் அதை கூட தேடி எடுத்துப்பீங்க, ஏன்னா அது இல்லாமல் போக முடியாது. ஆனால் இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட்டை போட மறக்காதீங்க, அண்ட் அதே மாதிரி காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட்டை போட மறக்காதீங்க. ஆனால் இங்கேருந்து இங்கே தான் போகிறேன் ரம்யா, அதுக்கு கூடவா சீட் பெல்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஆமாங்க அதுக்கு கூட சீட் பெல்ட் அவசியம் தான், ஏன்னா நம்ம பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செய்யணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றத தாண்டி அடுத்தவங்களுடைய பாதுகாப்பும் இருக்குது. எஸ், நம்ம பாதுகாப்பாக போகிற மாதிரி அடுத்தவங்களும் பாதுகாப்பாக வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிதானமா போங்க சாலையில். எஸ், அடுத்ததா ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் இருக்கு. காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து உன்னிமேனன் ஸ்ரீகுமார் இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
3: நேரம் 8:21 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். அதாவது என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கான திட்டமிடல் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியங்க. காலையில் நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது அன்னைக்கு நைட்டே நம்ம நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறோம். அதாவது வெளியே எங்கேயாச்சும் நம்ம போகலாம், அதுக்கு முன்னாடி நம்ம 1 hour முன்னாடி கிளம்பணுமா, அல்லது 1/2 hour முன்னாடியே கிளம்புனா போதுமானதா, எந்த வாகனத்தில் போகணும், பஸ்ஸில் போகலாமா அல்லது பஸ்ஸில் போனால் ரொம்ப டைம் ஆகுமா, அந்த மாதிரியான விஷயங்களை பிளான் பண்ணுறதுலேருந்து அங்கே போனதன் பிற்பாடு எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி பேசணும், ஆங்கிலத்தில் பேசணுமா, தமிழ்லேயே உரையாடணுமா, இல்லை அங்கே எந்த மாதிரியான நேர்காணல் இருக்கா, இன்டர்வியூஸ் இருக்கா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அன்னைக்கான நேரத்தில் பிளானிங் இருக்கும். அல்லது சமைக்கிறோமா, இந்தந்த சமையல் செய்ய போகிறோம், இதுக்கு இவ்வளோ நொடிகள் எடுத்துக்கும், இவ்வளோ நேரம் எடுத்துக்கும், இந்த விஷயமெல்லாம் நான் செஞ்சு சாப்பிட போகிறேன், எனக்காக நான் நேரம் ஒதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு பிறருக்கான செய்கிற விஷயங்கள் வரைக்கும் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதில் கொலாப்ஸ் எதுவுமே வராமல் அப்படியே அப்பா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் சூப்பராக செய்யலாம். எஸ், அந்த மாதிரி தான் நானும் இப்போ பிளான் பண்ணி பாட்டு வந்து போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் அடுத்த பாட்டு உங்களுக்காக சாக்லேட் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாட்டு, அனுராதா ஸ்ரீராம் அவருடைய குரலில் வாலியுடைய வரிகளில் தேவாவுடைய இசையமைப்பில் சூப்பராக ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டமும் ஆடிட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆடிட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் 8:31 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. சூப்பரான பாடல், அசத்தலான பாடல்களாக அப்படியே கேட்டு வேலையோடு அப்படியே பாட்டு கேட்டு டான்ஸும் ஆடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த பாடல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் மாற்றான் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், ஜாவேத் அலி மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய ஒரு பாடல், மதன் கார்கியுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய ஒரு இசையமைப்பில். இந்த பாட்டில் இடையில் வந்து ஒரு ரேப் மாதிரி ஒரு இடம் வரும். அந்த இடம் வந்து எல்லாருக்குமே வந்து நானும் கூட இந்த இடம் வந்து பாடி ட்ரை பண்ணியிருக்கேன். எஸ் நீங்களும் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து இந்த விஷயம் இந்த பாட்டில் வர வரிகளை குறித்து பேசுவோம். இடைநேந்திரங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

அந்தனிதாசனுடைய குரல்ல விவேக்குடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் மேயாதமான் திரைப்படத்துல இருந்து கேட்டு முடித்த நேரம் 8:41 ஆயிட்டு இருக்கு. எஸ், இந்த பாடல் ஆக்சுவலாக வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி சண்டை அண்ணனுக்கும் தங்கைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்றத இந்த பாடலின் மூலியமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. எஸ், அண்ணன் தங்கச்சி அப்படின்றத தாண்டி அக்கா தங்கைக்கும் கூட பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நிறைய நேரங்களில் நானும் என் தங்கையும் கூட இந்த மாதிரி தான் வந்து அப்படியே சின்ன சின்ன சண்டைகள்லாம் போட்டாலும் கூட நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா ஃபீல் பண்ணுறதும் அவங்க எங்கேயாச்சும் போகிறதுனா அப்படின்னா ஒரு ஃபீலிங் வந்து உள்ளே வந்து இருக்கிறதும் அப்படின்றது இருக்கும். எஸ், இந்த பாடல் மூலியமாக அந்த அக்காக்கும் தங்கைக்கும் அண்ணனுக்கும் தங்கைக்கும் உள்ள அந்த உறவு, அந்த ஆழம், அந்த சண்டே, அது எல்லாமே வெளிப்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த பாடல் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாடல் ரம்யா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இந்த பாடல் வந்து ஒரு சூப்பரான பாடல் தான். இதை கேட்டுட்டு வரும்போது இன்னும் ஹாப்பியாக இன்னும் குஷியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். விஎம் மகாலிங்கமுடைய குரலில் மாரி செல்வராஜுடைய வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், என்ன பாடல் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

8:48 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ. எஸ் ரஷா ரெயின்போல சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. பைசன் திரைப்படத்துல இருந்து அட்டகாசமான பாடல். அடுத்த பாடல் உங்களுக்காக கிடக்குழி மாரியம்மாள் சந்தோஷ் நாராயணன் இணைந்து பாடிய ஒரு பாடல். மாரி செல்வராஜுடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பில் சூப்பரான பாடல். இந்த பாடலும் கேட்குறப்ப அப்படியே ஃபுல் வைப் ஆயிட்டு வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதூளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக சங்கமம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. மீண்டும் 10 மணிக்கு ஒரு சூப்பரான கேமோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் RJ ரம்யா.

0: பாதமையாது நிக்காது ஒருபோதும்.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

உத்தரவிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை. 9:03 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இன்னைக்கு துள்ளலிசை பாடல்களோட உங்களோட இணையிறதுனா உங்க நவீன் பாரதி. இன்னைக்கு இந்த காலை பொழுத மிகப்பெரிய அளவில் ஒரு துள்ளலிசையோட ஒரு கொண்டாட்டத்தோடு ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாள் முழுக்கவே அந்த பாடல்கள் உங்களை ஒரு துள்ளலிசையோட அந்த நாள் முழுக்கவே ஒரு புத்துணர்ச்சியோடு அனுப்பி வைக்கும் அப்படின்ற ஒரு நாள், இந்த நாள் நம்பிக்கையான ஒரு நாளாக தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறேன். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது வேதாளம் திரைப்படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன், விஷால் டாசானி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த பாடல்களும் உங்களுக்காகவே வர காத்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்களும் என்ன பண்ண வேணும், தொடர்ந்து இணைந்திருக்கணும் எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் அணிந்திருக்கிறீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில துள்ளலசை பாடல்களோட தான் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில நமக்கு அடுத்ததா கேட்கக்கூடிய பாடல் கத்தி திரைப்படத்திற்காக அனிருத் அவர்களோட குரல்ல தான் பாடலை கேட்க இருக்கோம்.

0: I'm out of here.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாடல்கள் துள்ளலிசையோட ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸாக தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் தாம் தூம் திரைப்படத்திற்காக பென்னி தயால், சுஷித்ரா குணா மூவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: Yeah.

நேற்றுலேயே ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் நடந்திருக்கிறீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிரிஷ் அருண் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் கேட்க இருக்கிறோம். நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததா உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4.

எங்களை ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்தத நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் மாஸ்டர் திரைப்படத்திற்காக அறிவு அனிருத் ரவிச்சந்திரன் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடலாக நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கிருக்கோம்.

நினைக்கிற தமிழில் இருக்குது பொதுமறை எதுக்கு விலகிற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உண்மை உரைக்கும் கட்டாயம் மண்ணுக்கு இரட்டும் வேதங்கள் இல்லாதிருக்கும் நாடைகள் கண்ணா இருக்கும் இதுவரை சும்மா

9:30 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடலுக்கு முன்னாடி சின்ன ஒரு விளம்பர இடைவேளை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் சிவாஜி திரைப்படத்திற்காக ராக்ஸ் சுரேஷ் பீட்டர்ஸ் அலாஸ் தன்வி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கோம்.

0: நேர்களே, ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூதுகவும் திரைப்படத்திற்காக கானா பாலா அந்தோனிதாசன் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடலாக தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கோம்.
1: Hey dude,
2: hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much da.
1: So sad.
2: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku na ji, kuchaku, kuchaku, kuchaku. காசு பணா கொட்டு மணி மணி காசு பணா கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு

கெட்டு மணி மணி காசு மனா கெட்டு மணி மணி காசு மனா கெட்டு மணி மணி காசு மனா.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in

0: இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஹர ஹர சூரிய ஹர.
2: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் கடல் திரைப்படத்திலிருந்து பாடல கேட்க இருக்கும். ஆரியன், தினேஷ், கனகரத்னம், சின்மாயி, தன்விஷா இவங்க மூவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறுது.

ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திற்காக அனுஷ்கா பிரேம்ஜி இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் ப விஜய் அவர்களுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் தான்.

0: 62.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரில் 9:50 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் ஃபைட் கிளப் திரைப்படத்திற்காக அசல் கோலார் அவர் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறுது.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேற்றிலே 9:54 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் துள்ளலிசை பாடல்களினுடைய அணிவகுப்பை கேட்டு இணைஞ்சிருந்தோம். உங்களோட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி யோகி பி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக இடம்பெறுது. இந்த ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு வகையில் உங்களை குதூகலிக்கக்கூடிய இந்த ஒரு நாள் முழுக்கவே இந்த பாடல்கள் நிச்சயமாக உங்களை துள்ளலிசையோடு இந்த ஒரு நாள் முழுக்கவே உங்களை ஒரு புத்துணர்ச்சியோடு வச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக பொல்லாதவன் திரைப்படத்திற்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்றும், வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் தோல்வியடைந்துவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.

தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் உயிரிழந்த 22 தொழிலாளர்களின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரோன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 10:03 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா அண்ட்
1: நான் உங்களுடன் நவீன் பாரதி. ரெண்டு பேரும் தான் இணைஞ்சு இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு ரொம்பவே அற்புதமான விஷயங்கள் நேயர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கீங்க சொல்லுங்க ரம்யா.
0: எஸ் சூப்பரான ஒரு விஷயம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது என்ன கேம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பாட்டு வரும்போது திடீர்னு சோகமாவோ திடீர்னு ஹாப்பியாவோ, ஆனா ஏதோ ஒரு பாட்டு வரும்போது
1: எழுந்து அவங்களே தன்னை அறியாம ஆடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க.
0: அப்படிப்பட்ட
1: ஒரு நிலை எது அப்படின்னு தான் இன்னைக்கு அப்படின்னு
0: எஸ் கரெக்டா நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி துள்ளல் இசையான பாட்டு கேட்கறப்ப உங்க கால்கள் தன்னால ஆடும் இல்லையா? ஆடுறது மட்டும் இல்லாம நீங்க வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க, அந்த பாட்டுல வர அந்த ஸ்டெப் எல்லாம் ஞாபகம் வச்சு அதே மாதிரி ஸ்டெப் நம்ம போடணும்பா அப்படின்னு எந்த பாடல் உங்களை ஆட வச்சது, எந்த ஸ்டெப்பை நீங்க அப்படி கரெக்டா
1: நேர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்து போறாங்க. அந்த வகையில நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சு பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொலைபேசி வாயிலாக இணையலாம். தொலைபேசி எண்களை சொல்லிடுங்க நீங்க.
0: 0449-28-6-00-38 அப்படின்ற நம்பருக்கோ, அல்லது 0444-29-52-5554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம்.
1: இந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியா நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல நம்ம பாடலை கேட்டு வந்துடலாமா?
0: எஸ் நேர்கள் இருக்காங்க, நேர்கள் கிட்ட பேசிட்டு ஒரு பாட்டு கேட்டு வந்துடும்.
1: வணக்கம், சொல்லுங்க யார்? எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வாங்க வித்யா, நீங்க தான் முதல் நேரா இடம் பிடிச்சிருக்கீங்க.
0: கேட்டிங்களா என்ன கேம் இன்னைக்கு அப்படி சொல்லி?
2: ஆ கேட்டேன்.
0: சரி ஓகே. எந்த பாட்டு கேக்குறப்ப நீங்க வந்து அடடா நம்ம கால் நிக்க மாட்டீங்களே, நம்ம பேச்ச கேட்க மாட்டீங்களே அப்படினு சொல்லி ஆடி இருக்கீங்க?
2: ஆல் தோட்ட பூபதி அந்த பாட்டு.
0: அப்படியா, சிம்ரன் மேம் ஆடுற மாதிரி நீங்க ஆடி பாத்துக்கிங்க? அப்ப
2: இல்ல ட்ரை பண்ணிருக்கேன், அவங்களுக்கு ஈக்குவலா வர முடியாது.
0: ஓகே,
2: ஆனா எப்பயுமே என்னோட ஃபேவரட், அது அது போட்டாலே எனக்கு ஆடணும் அப்படிங்கற அந்த இது வந்துரும் எனக்கு.
0: ஆடடா சூப்பர் சூப்பர் மேம்.
2: என்னன்னா கண்டிப்பா ஆடுவேன், இப்ப கூட அதை செய்வேன் நானு.
0: ஓ இப்ப பாட்டு போட்டா இப்ப வித்யா மேம் வந்து ஆடிட்டு இருப்பீங்க இப்போ?
2: ஆமா கண்டிப்பா.
1: உங்க பசங்க வேடிக்கை பார்க்க, உங்க கணவர் ரசிக்க, உங்க மாமி

0: என்ன நினைப்பாங்க மகிழ்ச்சி. நடனத்துக்கு வந்து நீங்க வந்து இயல்பிலே குழந்தையா இருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த நடனம் அப்படின்றது இயல்பாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம்.
1: எஸ் அடுத்த நேயர்கிட்ட பேசிருக்கோம்.
0: வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம் மாலினி தேவி அம்மா, அண்ணா நகர்.
2: எனக்கு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, புது பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: அப்படியா?
2: ஆமா, பழைய பாட்டு பாடுவோர் பாடினால் பாட்டு அந்த மியூசிக் போடுவோம், அந்த உட்கார்ந்த இடத்துல கால அப்படியே தாள போடும்.
0: சூப்பர்மா. அப்ப புது பாட்டு
2: கோபப்படல இல்லவோ ஏதோ
0: பாட்டுக்கு உங்களுக்கு இயல்பாவே நடனம் ஆரம்பிச்சிருது உங்க கால்கள் எல்லாம். சூப்பர்மா. பஸ்ல போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சின்ன கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு ரெண்டு சாலையில பஸ்ல போயிட்டு இருக்கும்பொழுது அந்த டிரைவர் போடுவார் பாருங்க சில பாடல்கள். சில பேர் வந்து ஆமா ஆமா பேருந்தினுடைய கூரையை தட்டிக்கிட்டு போவாங்க, சில பேர் தான் கைப்பிடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க கைப்பிடியை தட்டிட்டு போவாங்க. இயல்பாவே அது அந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்குங்களா? சூப்பர்மா, சூப்பர்மா, மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. இணைந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி, நன்றிமா, நன்றி. எஸ் அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: குத்தம் ரவி, சென்னை இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ரவி சார், எந்த பாட்டு கேக்குறப்ப நீங்க ஆடி பாத்துருக்கீங்க?
3: ஆடி வந்து நாங்க சின்ன வயசுல ஏத்த பாட்டு.
1: என்ன பாட்டு?
3: என்ன பாட்டு? ஆகாய மேலே பூலோகம் கீழே ஆனந்த உலகம் நடுவில், அந்த பாட்டுக்கு சூப்பர் ஸ்டாரோட படம் நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க.
1: ஓகே,
3: அந்த படம் தியேட்டர் அப்ப ஒரு 12-13 வயசு இருக்கும். அப்பவுமே தியேட்டர்ல இருக்கும்,
0: அடிச்சு தூள் கிளப்பி இருக்கீங்க. குட்டம் ரவி, குட்டம் அப்படின்றது அந்த சின்னப்ப தாஸ் ஞாபகம் இருக்கா?
3: கடற்கரை
0: ஒட்டிய பகுதி
3: தான். கடல் வந்து பின்னாடி
0: இருக்கு. மகிழ்ச்சிங்க, ரொம்ப கொண்டாட்டமா இருப்பீங்க அப்ப.
3: ஆமா, ஐயோ,
0: கடற்காத்த வாங்கிக்கிட்டு அப்படியே இசையை விட மெல்லிசை பாடல கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டு இருக்கீங்க.
3: முறையா
0: பயிற்சி எல்லாம் கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு என்ன தோணுதோ கைய கால ஆட்டிக்கிட்டே இருப்போம்,
1: அவ்வளவுதான்.
0: சூப்பர், சூப்பர் ரவி. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதனா நடன நிகழ்ச்சிக்கு அனுப்பிச்சு விட்டுறீங்களா பயிற்சி எடுக்கிறதுக்கு?
3: என்ன சார்,
0: உங்க பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டுறீங்களா? நம்மளுக்கு தான் ஸ்டெப் ஒழுங்கா வரலையே, நம்ம பசங்களாம் அனுப்பிச்சு விட்டு ஆட வைப்போம்
3: அப்படின்னு. ஆட மாட்டாங்க.
0: அப்படியா? சூப்பர், சூப்பர் ரவி, நன்றி, நன்றி. இணைந்துமைக்கு நன்றி,
3: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில நாம அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுக்கலாம். நாம ஒரு துள்ளசியோட ஒரு பாடல் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க பாக்கலாம்.
1: கண்டிப்பா, நானே அந்த பாடல் தான் போடலாம்னு நினைச்சிருந்தேன். பட் வித்யா ரவி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. யூத் திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவனுடைய குரல்ல, கவிழனுடைய வரிகள்ல, மணி சர்மாவுடைய.
0: வீட்டுல யார் யாரெல்லாம் சிம்ரனா மாற போறாங்களோ. நன்றி, இணைந்துமைக்கு நன்றி. நிகழ்ச்சிகள் அடுத்ததா பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10:14 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
1: நவீன் பாரதியோட தான் நடந்திருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நடனம் தொடர்பான ஒரு விஷயம் தான். உங்க வீட்டுல டான்ஸ் ஆடக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா அந்த விஷயம், ஒரு பாட்டு, இந்த பாட்டு பா, இப்படி ஒரு பாட்டை கேட்ட உடனே என் கால் தரையில நிக்கலையா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆடிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு பாட்டு, என்ன பாட்டு அப்படின்றது தான் கேட்டு நம்ம நேர்களோட இணைஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர் யாருன்னு பார்த்துடலாம்.
0: வணக்கம்,
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கீங்க. யார், எங்கிருந்து, என்ன பேச வைக்கப்படுறீங்களா? ஐயோ,
0: இல்ல என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடி முடிச்சுட்டு அப்படியே
1: கலைப்பா. அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம்.
0: எஸ் வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம் ரம்யா மேடம், நவீன் பாரதி சார்.
1: வணக்கம், வணக்கம். யார் எங்கிருந்து?
2: இளமை

0: நீங்க
1: ஆடி பாத்திருக்கீங்களா? அத சொல்லுங்க, அதுதான் முக்கியமே.
0: அடுத்த ஸ்டெப் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு, அதனால இப்ப ஆடினானா ஒரு மாதிரி.
1: சிறப்பு, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் நீங்க இணைஞ்சதுல வெங்கட். நன்றி, நன்றி,
0: நன்றி சார்.
1: அடுத்த நேயர் பார்த்துடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ,
1: இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க.
2: வணக்கம், வணக்கம் நவீன் பாரதி சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: பேர் பாலாஜி.
1: என்னை கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க, ரவி பாலாஜி. ஆமா, ரம்யா பாருங்க என்னையா இது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரவி பாலாஜி, நீங்க உங்களை ஆட வச்ச ஒரு பாட்டு, அந்த ஸ்டெப்பு மாதிரியே நீங்க போட்ட அந்த ஸ்டெப்பு, எந்த பாட்டுக்கு என்ன படம்?
2: எனக்கு ஸ்டெப்பு போட வராது, தாளம் போடுவேன்.

0: ரவி பாலாஜி. ஆமா ரம்யா பாருங்க என்னையா இது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரவி பாலாஜி, நீங்க உங்களை ஆட வச்ச ஒரு பாட்டு அந்த ஸ்டெப் மாதிரியே நீங்க போட்ட அந்த ஸ்டெப், எந்த பாட்டுக்கு என்ன படம்? தாளம் போடுவீங்க
1: என்ன
0: படம்? மறந்துட்டீங்க, சரி கண்டிப்பா பாத்து சொல்றேன் ரவி பாலாஜி அவர்களே. ஆக தாளம் மட்டும் போடுவீங்க?
1: ஆமா தாளம் போடுவேன்.
0: வாழ்க்கைக்கு மட்டும் போட்டுறாதீங்க, தாளம் பாட்டுக்கு மட்டும் போடுங்க சரியா? சூப்பர் சூப்பருங்க, நன்றி நன்றி ரவி பாலாஜி.
2: அடுத்து
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது இணைப்புல அணைஞ்சிருக்கீங்க?
3: வணக்கம்
2: வணக்கம், யாருங்கிறது?
3: திருவெட்டூர் பத்மாவதி. ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம்.
2: ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம். என்ன இது புதுசா இருக்கே?
3: ஆமா ஆமா, நான் எப்பயுமே ஒரு வணக்கம் அதிகமா தான்.
2: சரி சரிமா, சரி சொல்லுங்க, எந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கப்ப இல்ல பாத்துட்டு இருக்கப்ப அந்த ஸ்டெப்ப வந்து போட்டு பாத்திருக்கீங்க? அப்படி அப்படியே அதுல இருக்கிற மாதிரியே வந்து என் கால்கள் ஆடும்.
3: அந்த பாட்டு வந்து பரிசை வரும்ல, உறவரம் புளிய மரம் பாட்டு போட்டு பாரு.
2: ஆமா,
3: அப்ப என் காலையே நிக்க
2: ஆடிட்டே இருப்பீங்க?
3: ஆமா டான்ஸ் ஆடிக்கே இருப்பேன்.
2: அப்பா பரவாயில்லையே,
0: ஆடுங்கடினா என்ன நக்கலா, எல்லாம் இடுப்ப வலிச்சு நெரிச்சு ஆடணும் அப்படின்னு அந்த ஸ்டெப் சூப்பரா ஆடுவீங்களா?
3: சூப்பரா ஆடுவா?
2: பேரு ரெண்டு பேர் பேரும் தெரியாது,
0: நான் மறந்துட்டீங்களா பேர?
3: கண்ணு கண்ணு
0: கண்ணு கண்ணு. நல்லதுமா, ரொம்ப மகிழ்ச்சி, சூப்பரா பாடு, அற்புதமான ஒரு பாட்டை சொல்லிருக்கீங்க. இந்த பாட்டு நிச்சயமா எல்லாருமே எழுந்து ஆடக்கூடிய ஒரு பாட்டு தான்.
3: எனக்கு
2: என்ன வயசு ஆச்சு?
0: உங்க வயசுக்கான நினைச்சிருக்கீங்களா?
3: பழைய பாவல அம்மா சொல்லுவாங்க, நீலாம்பரி.
0: ஆமா ஆமா,
2: தொடர்ந்து இந்த மாதிரியான பாட்டு கேட்டுட்டே இருக்கிறப்ப அதுவும் ஒரு சில பாட்டுலாம் வருதோ அதே மாதிரி பாத்திருக்கேன். அந்த மாதிரியான தருணம் இருந்துச்சுன்னா நீங்க போன் பண்ணி எங்களோட உங்களோட தருணத்தை வந்து பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-298-6008 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 044-295-2055 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணி உங்களுடைய அந்த அப்படி துள்ளலான பாட்டுக்கு ஆடின தருணத்தை பகிர்ந்துக்கலாம்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 10:24 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா அண்ட்
1: நான் நவீன் பாரதி. நிகழ்ச்சியோட அற்புதமா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். சொல்லுங்க ரம்யா, நீங்க போடுற பாட்டெல்லாம் போட்டா நீங்க வேற மாதிரி அப்படின்னு மட்டும் தெரியுது. சொல்லுங்க, நீங்க ஆடின ஒரு பாட்டு அது என்ன பாட்டு?
0: இல்ல, நான் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டு. ஆமா, ஆடுற பாட்டுதான். எஸ் இந்த மாமதுரை பாட்டுலாம் வந்து நாங்க அப்படியே ஸ்டெப் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி இல்ல இது வீடியோவா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத்து அது பிளாப்ல போயிடுச்சு. பட் ஆனாலும் நம்ம அதை முயற்சி பண்ணுவோம்ல, இந்த படத்தை பார்த்து இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம். எஸ் அந்த மாதிரி நீங்க என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்கு, அஞ்சாதேன்னு ஒரு படம்.
0: ஆமா, ஓகே,
1: அஞ்சாதே படத்துல ஒரு சில பாட்டெல்லாம் இருக்கு.
0: ஆமா,
1: அந்த பாட்டுலயும் சரி, அதே போல சித்திரம் பேசுதடியில கானா பாலா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. கானா பாலாவா, கானா உலகநாதன் நினைக்கிறேன். வாழ மீனுக்கு விலங்கு
0: மீனுக்கு
1: ரொம்ப அமைதியான ஸ்டெப் தான். அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை
0: பண்ணிருக்கேன்,
1: சிம்பிளாவும் இருக்கும், ரொம்ப. ஆமா, அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். சில பாட்டு குத்து பாட்டுகள்லாம் இயல்பாவே ஆடுறது ஆடுறதுதான், சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி சில பாடல் எல்லாம் இருக்கு. நிகழ்ச்சியில் நம்ம நேரில் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்
0: கண்டிப்பா. கண்டிப்பா
1: அவங்க ஆடி இருக்காங்க அப்படின்றத.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து
1: இணைஞ்சிருக்கீங்க? இணைப்பு இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கலைசாமி. என்ன காலையில தூக்க கலைப்புல இருக்கீங்களா? கலைசாமி, இப்பதான் எழுந்தீங்கன்னு நினைக்கிறேன். எழுந்த உடனே கால் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, இந்த பாட்டு இவங்க போற இந்த ஹீரோ போற ஸ்டெப் நான் போட்டு பழகிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாட்டு, அது எந்த பாட்டு, என்ன படம்?
2: அது வந்து எட்டுப்பட்டி ராசாவில பஞ்சு மிட்டாய்
1: சார்.
0: என்னங்க இவர போய் தூங்கிட்டு
1: இருக்கீங்களான்னு
2: கேட்டீங்க.

0: வீட்டுல உள்ளவங்களை கிண்டல் பண்ணாங்க, அதனால அந்த
1: அதனால கூச்ச போட்டுக்கிட்டு ஆடாம விட்டுறீங்க.
0: டான்ஸ் ஆடுற மாதிரி தோணும்.
2: அடுத்த நேயர் யார் இருக்காங்க? வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம், நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: அடடா ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நலமா இருக்கேன் அண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. அம்மா ராஜேஸ்வரி அம்மா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? பாட்டு சொல்லுவீங்கன்னு எடுத்த உடனே அட இந்த பாட்டு இந்த படம், ஆமா இப்படி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸ்டெப்னு சொல்லுவேன் பார்த்தா.
3: வேற சொன்னா தானே தெரியும்.
1: ஆமா
3: கண்டிப்பா.
1: என்ன பாட்டு?
3: அந்த பாட்டு போட்டுட்டா
1: இன்னைக்கும்
3: பகலிரவு பல கனவு இரு விதியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட என் சிலம் பொழியும் புலம்புவதற்கே.
2: பாடி காமிச்சிட்டாங்க, நம்ம ஆடுறத பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல, இல்லைன்னா ஒரு ரேவதியை பாத்துருக்கலாம் போல. இப்ப
1: நல்லா இருந்தது குரல், உங்க குரல் நல்லா இருந்தது ராஜேஸ்வரி. ரொம்ப நன்றி, இணைந்தமைக்கு நன்றி.
3: நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம், நன்றியிலும்
1: சந்திரசேகர். சொல்லுங்க உங்க விருப்ப பாட்டு. இந்த பாட்டை பார்த்தா என் கால்கள் இயல்பாவே எழுந்து நடனமாட தொடங்கிடுது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பாட்டு என்ன படம்?
4: எனக்கு வந்து இந்த கில்லி திரைப்படத்துல இருந்து போடு போடு அசதி கண்ணால கேட்கும் பொழுதே ஒரு டான்ஸ் ஆடணும்னு தோணும்.
1: ரம்யா இப்ப ஒரு அப்படின்னு கேட்டு கேட்டுச்சா உங்களுக்கு? அது
2: ஏங்க கோத்துரி.
4: அப்புறமா இந்த ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே ஜாஸ்தியா கேட்போம். இந்த சாட்டர்டே சாட்டர்டே அந்த பாட்டு, அப்புறமா ஆஷிக்கி டூ படத்துலாம் நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங் வரும். இந்த ஆபீஸ்ல இயல்பாகவே இந்த டிஜே அது இதெல்லாம் போடுவாங்க. இங்க ஜாஸ்தியாக இந்த ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதனால பல ஹிந்தி பாடல்களுக்கும் தமிழ் அப்படின்னு இந்த அப்படி போடு பாட்டு தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அது போடுவாங்க. அதெல்லாம் என்னோட
1: ஃப்ரெண்ட்ஸோட தமிழ் படத்துல கில்லி படத்துல அப்படி போடு பாட்டு கேட்டாலே இயல்பா எனக்கு ஆட வந்துருது அப்படின்றீங்க சந்திரசேகர். அப்படிதானே
4: சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆடும்போது வரும் பாருங்க, ஒரு பரவச நில அப்படி இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், நன்றி
2: நன்றி நன்றி சந்திரசேகர்.
1: நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா ஒரு பாடலை கேட்டுலாம் நேர்கள் நினைக்கிறாங்களா?
2: தொடர்ந்து
1: இணைந்து 101.4
2: இங்க எல்லாமே சமதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நேரம் 10:36 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. என்னோடவும் அண்ட்
1: நவீன் பாரதி தான் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். ரெண்டு பேருமே நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நேர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க பேசுறதுக்காக. அடுத்ததான் இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
2: இனிய காலை வணக்கம் நவீன் பாரதி, ரம்யா இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்
1: சிங்கர் சோழன், சொல்லுங்க.
2: நான் சிங்கர் சோழன், சென்னை ஆரக்கிணர் இருந்து. நிறைய குத்து சாங்லாம் நீங்களும் போறீங்க, நிறைய குத்து சாங்லாம் வந்துட்டு தான் இருக்கு.
0: அதாவது எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் நான் போட்டுட்டு இருக்கேன், அடுத்தது நவீனுக்கு ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன்.

0: போடுங்க ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: எனக்கு ஆச்சரியமா இருக்கு சிகர் சோழன்,
0: விஷுவல் வர போறது கிடையாது.
1: அது என்ன வாசம் தான் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன படம்?
0: 80களில் கண்ணை பருவத்தில் ஒரு படம் ராஜேஷும் வடிவுக்கரசியும்,
1: ஆமா ஆமா,
0: அதுல நடைய மாத்தின ஒரு பாட்டு,
1: வேற பாட்டு இருந்தாலும் நீங்க சொல்லலாம்.
0: அந்த சாங், அப்புறம் ஆத்தா ஆத்தோரமான ஒரு சாங் இருக்கும்,
1: ஆத்தா ஆத்தோரமா வரியா, சூப்பருங்க சூப்பருங்க.
0: தீராதடி மச்சாங்கோடி மாறாதடி, இதெல்லாம் அந்த 80ஸ்ல வந்த ஸ்பீடு சாங்.
1: நிச்சயமா இப்ப சமீப காலத்துல வந்த திரைப்படங்கள்ல என்ன பாட்டு
0: சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா, அதே கொக்கோ கோலா பிரவுன் கதெல்லாம் எங்க அக்கா பொண்ணு, அக்கா பொண்ணு வெறுப்பேன், அக்கா பொண்ணு.
1: சூப்பர் சூப்பர் ரசிங்க சொல்ற, நன்றி நன்றி, இணைந்து வைக்க
0: நன்றி,
2: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
1: அடுத்ததா
2: வணக்கம் ரெயின்போ.
3: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு, முதல் பாடலாவே
3: போடுவேன்.
1: நாடோடிகள் படத்துல இருந்து நாடோடிகள் பாட்டு
2: தான்
1: பாட்டு, ஒரு நாலு வரி பாடிடுங்களா. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி பாபு,
2: நன்றி சார், நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா நாம வந்து பாடலை கேட்டுலாமா இல்ல நிகழ்ச்சி பாட்டு நேர்களோட
2: நேர்களோட பேசுவோம் தொடர்ந்து.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்திலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க தேவிகா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களை அப்படியே கிரங்கடிச்ச ஒரு பாட்டு.
2: என்ன சொல்றீங்க, என் பிளேலிஸ்ட்ல இந்த சாங் எல்லாம் இருக்கு.
4: அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு
2: போக்கிரியா,
4: பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா, வாய பத்தி
1: தடா
4: வெட்டி பொங்க வச்சா காளியத்தா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்க.
1: நன்றி நன்றி நன்றி, ரொம்ப அற்புதமா பாடுங்க, நன்றிமா நன்றி
4: நன்றி.
1: நாம அடுத்ததா ஒரு இளம்பர இடைவெளிக்கு பிறகு நேயர்களோட பேசலாம்.
2: கண்டிப்பா
1: நிகழ்ச்சியில் அடுத்ததான்.
2: எஸ்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எஸ், நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. ஏன் கூடவும் நவீன் கூடவும் நான் சொன்ன மாதிரி நான் மட்டுமே ஆடிட்டு இருக்கேன், நவீன் வந்து இன்னும் ஆட காணவே அப்படின்றதுனால நவீனுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து

0: கானா உலகநாதனுடைய குரலில், கானா உலகநாதனுடைய வரிகளில், சுதாகர் சீபாபுடைய இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எஸ், நானும் நவீனும் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுட்டு வரோம், நீங்களும் வந்து வைப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே சமதூள்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு? உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கீங்க. 10:48 ஆயிட்டு கூடிய இந்த தருணத்தில் கெட் செட் கோ நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம நேர்களோட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ரம்யா சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டுப்பா, இந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த பரப்பில் எகிரி குதித்து ஆட வைக்கக்கூடிய ஒரு துள்ளலான ஒரு பாட்டு. இப்படி ஒரு பாட்டு என்ன படம் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு சில பாடலெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். அந்த பாட்டு என்னென்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்து தான் இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துட்டு தான். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார, கிழக்கு தம்பி ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சொல்லுங்க.
1: மின்சார கணவன்ல அருமையான பாட்டு ஒண்ணு சார், பிரபுதவ அருமையா அந்த ஸ்டெப் வச்சு ஆடுவார்
0: சரிங்களா? என்ன பாட்டு
1: கனவு? வெண்ணிலவே வெண்ணில தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவி.
0: ஆமா,
2: அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அந்த ஸ்டெப் எல்லாம்.
0: ரம்யா, அந்த படத்துல பிரபுதேவா ஸ்டெப் போட்ட மாதிரி நீங்க ட்ரை
1: பண்ணிருக்கீங்களான்னு
0: கேக்குறாங்க. செவத்துல இருந்து குதிச்சிருக்காரு, அந்த மாதிரி குதிச்சிருக்கீங்களா?
1: ரப்பர் மாதிரி உடம்பு சார், முன்னாடி இருக்காரு, அதுக்கப்புறம் இவர் ஆடி இருக்காரு.
0: ஆமா, நீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணிருக்கீங்க அந்த வயசுல. அதே குதூகலத்தோட இருக்கீங்க. நிச்சயமா வாங்க, ஒரு நாள் சொல்றோம். நன்றி, இணைந்து மிக்க நன்றி. நன்றி.
1: ஜனகராஜ் ஒரு டான்ஸ் பாடுவான் பாத்தீங்களா?
0: தெரியலீங்களே எனக்கு. நாயகன், நாயகன் படத்துல. ஆமா, சூப்பர் சூப்பர் ராஜசேகர், நன்றி நன்றி.
2: நன்றி சார், நன்றி நன்றி. அதாவது ரொம்ப குஷியா இருக்காங்க போல நேயர்கள் எல்லாருமே இந்த இந்த டாபிக்
0: எடுத்துட்டோம். இந்த மாதிரி டாபிக் எல்லாம் எங்க பிடிக்கிறீங்க?
2: அதாவது நான் என்ன யோசிச்சு பார்த்தேன், நான் எந்த இதெல்லாம் விஷயம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவேன்னு. சரி, நேயர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா நேயர்கள் நம்ம
0: நேர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
3: வணக்கம் சார. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
3: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து லைன் புடிச்சிட்டேன்.
2: சூப்பர்மா, சொல்லுங்க. நீங்க எந்த பாட்டுக்கு அப்படியே டான்ஸ் போட்டு அது அந்த ஸ்டெப் மாதிரி, அந்த ஹீரோயின் மாதிரி, அந்த ஹீரோ மாதிரியே ஸ்டெப் போட்டு அடடா ஏமா செம்மையா ஆடுறியம்மா அப்படின்னு நீங்களே உங்களை வந்து தட்டி கொடுத்துருக்கீங்க.
3: ஓடுவேன், சைக்கிள் ஓட்டுவேன். அந்த பொண்ணு ஊருக்கு புதுசுல ஒரு படத்துல சரிதா மேடம் சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க பாருங்க, ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வர மாதிரி. அந்த மாதிரி நினைச்சிட்டு நாங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்போம் சைக்கிள்ல. சோலை குயிலே காலை கடீரே, சோலை குயிலே
0: சரிமா, ஓகேமா.

0: அதனால எனக்கு அந்த சைக்கிள் ஓட்டும் போது அந்த சைக்கிள் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி கெட்டப்ல ஓட்டுற மாதிரி ஞாபகம்.
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. நன்றி
0: படிக்கும் போது வந்த படம் அது, அதனால அதுதான் எங்களுக்கு ஞாபகம்.
2: இப்ப புது படத்துலமா?
0: புது படத்துலன்னா சிங்கப்பெண்ணே.
2: சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே.
1: நன்றிமா, கால் பண்ணதுக்கு நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது?
3: கார்த்திக் பேசுமாம்.
2: சொல்லுங்க கார்த்திக்.
3: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்குமுக்க பாட்டு பிடிக்கும்.
2: சூப்பருங்க, பாடுங்க. ஒரு நாலு வரி பாடிடுங்க. நாங்க நீங்க நடனம் ஆடுறதுதான் பாக்க முடியல, பாடுறதுன்னா கேட்டுறோம்.
3: எல்லா
1: சமயத்திலும்
2: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரும் பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
4: ஹலோ
2: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
4: சைதாப்பேட்டை ஆனந்த் சார். இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம்
2: ஆனந்த். சைதாப்பேட்டை ஆனந்த்
4: கோயில்ல ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆர் எல்விந்து விஜயலட்சுமி ஆடுவாங்க மேடம். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மேடம். நேத்து கூட ஆனந்த் டான்ஸ் அந்த பாட்டுக்கு.
2: அப்படியா? என்ன நிகழ்ச்சி வீட்டுல அந்த அளவுக்கு குதூகலத்தோட ஆடி இருக்கீங்க? என்ன நிகழ்ச்சி வீட்டுல?
4: வணக்கம்
2: ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
5: ஹலோ
2: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
5: வணக்கம் சார், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார்.
2: வள்ளி
5: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: ஆமா சொல்லுங்க வள்ளி.
5: எனக்கு வந்து புரிந்த கோயில வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு
2: இப்பதான் கேட்டாரு சேதாப்பட்ட ஆனந்த்
5: அந்த பாட்டு. அதுக்கப்புறமா பட்டிக்காடா பட்டின மால இருந்து பின்னாடி ராக்கம்மா பல்லாக்கு அந்த பாட்டு.
2: அப்புறம் இளந்த பழம் இளந்த பழம் செக்க செவந்த பழம் இந்த பாட்டு
5: அதுவும் நல்லா இருக்கும்.
2: பாடகர் எல்லாரும் ஈஸ்வரி அவங்களுடைய குரல்ல இருக்கக்கூடிய அந்த காலத்து பாடல் அத்தனையுமே துள்ளல் இசை பாடல் தான் அப்படின்றீங்க.
5: ஆமா
2: நான் கூட என்னடா இது, அவங்க வந்து 60-70களில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வர கொஞ்சம் கொஞ்சமா 80-90 இப்ப அடுத்தது 2000.
5: அப்புறம் யூத்ல ஒரு பாட்டு வரும் சார், பாட்டு மறந்துட்டேன்.
2: முதல்
1: பாடல்
2: வந்த திரைப்படங்கள்ல
1: நெஞ்சிருக்கோ அழகா அந்த பொண்ணுதான் அதுவா?
5: அது இல்லைங்க மேடம், இந்த பாட்டு மறந்துட்டேன்.
2: கானா பாட்டு ஒண்ணு,
1: மாம்பழம் வைக்கிற கண்ணவா?
5: இல்லைங்க சார், அது இந்த பாட்டு தான். அது லவ் சாங்ஸ் தான். அது
1: ஒருமுறை பிறந்தேனா?
2: போறதே தெரியாம போயிடுச்சு. 10:55 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் நம்ம பாடல கேட்டலாம். இவ்வளவு நேரம் பலரும் பலருடைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியை ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியா மாத்ததுக்கு நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி
1: சொல்லிக்கொண்டு
2: உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி
1: மற்றும் அர்ஜய் ராம்யா சங்கர். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டேன் ரீமிக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ் அத பழைய பாட்டு கேட்டிருந்தீங்க, ரீமிக்ஸ் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். கேட்டேன் இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே சமதூளு.
6: மக்கள் திலகம் டாக்டர் என்ஜிஆர் குடிக்க

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். புருனே இளவரசர் திரு அப்துல் மத்தீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் L.Murugan உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆரன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். கனடாவில்

நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹரரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை. 11:02 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நேர்கள் இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போவில். இந்த ஒரு மணி நேரம் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோடு தான் அணைஞ்சிருக்க போகிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்கள் நீங்கள் பங்கு பெற்று உங்களுக்கு எழக்கூடிய வேளாண்மை தொடர்பான சந்தேகங்களுக்கான விடை காணக்கூடிய ஒரு தருணமாக இந்த நிகழ்ச்சி அமையும் சொன்னால் அது மிக இல்லைங்க. உங்களோட இணையிறதுக்காக சரவணன் சார் காத்துக்கிட்டு இருக்காரு நிகழ்ச்சியில். அந்த வகையில் நேர்கள் இந்த தருணத்தில் நீங்கள் இணையணும்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம தொலைபேசி வாயிலாக இணையலாம். 044 அப்படின்னு எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. வெளியூர் நேர்களாக இருந்தால் 2986-00-38 2952-055-54 இந்த இரண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எழக்கூடிய வேளாண்மை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கு நீங்கள் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நேரமாக இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடன் ரெயின்போவில் இன்றைக்கி பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனை நிகழ்ச்சியில் இடையிடையே பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விவசாயி திரைப்படத்திற்காக உங்களுக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

பண்புதல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில்

0: சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு பணி நிமித்தமாக சரவணன் சார் ஒரு குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டதால் நிகழ்ச்சியில் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தொடர்ந்து உங்கள் அபிமான திரைப்பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வர காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்க இருக்கோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடி இருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது.

0: காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.
1: நேர்களே, 11:20 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் இதயக்கனி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி மூவரும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்க இருக்கோம்.

நிலவுமே.

விளங்கிட வேண்டும். நீங்கள்

நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. 11:27 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா இருவருடைய குரலில் பாடலை கேட்டு இணைஞ்சிருப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: ஹர் ஹர் சூரியகர்.
5: நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. கிளாசிக்கான சில பாடல்கள், சில பாடல்கள்லாம் தத்துவ ரீதியாகவே நம்மளுடைய ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு சூழலில் இந்த பாடல்களை கேட்டிருப்போம். அது இவ்வளோ அற்புதமான வரிகள் நம்மளை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கான சில கொள்கைகளை, கோட்பாடுகளை அந்த பாடல்களில் கவிஞர்கள் ஏற்றி வச்சு கூறியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாடல்களை தான் இந்த தருணத்தில் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் அவர்களோட குரல்.

0: மன்னிப்பையும் மண்ணுக்கா எரிவாக வேண்டியதானா?
1: நம்ம தொண்ணூருக்கு போறது எப்போ?
2: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது?
3: ஓர் ஆயிரம் ஆண்டு

0: உழைப்பால் தானே
1: சந்தேகம் என்ன? நமக்கு

0: நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பாடல் தீம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில், புலவி பித்தன் அவருடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவருடைய இசையில், நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிருக்கோம்.
1: 2, 3, 4.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை, 11:41 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் தான்.

நேர்களை நினைவாக கேட்டு முடித்த பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் தான் பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் அவருடைய குரலில் தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம்.

நேற்று நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாம் கேட்கலாம். மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில்.

நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட தான் இந்த ஒரு மணி நேரம் அடைந்திருந்தீங்க. உங்கள் மனம் கவர்ந்த சில பாடல்கள், இந்த வரிகள் நிச்சயமாக உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு விதமான ஒரு மாற்றத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரிகளை கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை நமக்குள்ளார கேட்டு ரசிச்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில் தான் பாடலை கேட்க இருக்கோம். இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டுள்ளது உங்கள் நவீன் பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. புருனே இளவரசர் திரு அப்துல் மத்தீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான தகவல்கள் மற்றும் செய்திகளை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் வரை 77 லட்சத்திற்கும் கூடுதலான வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருவாரூர் வழியாக கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக கூறி சென்னையில் தமிழக பிஜேபியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன்

0: போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது, முதல் முறை பணியில் சேர்பவர்கள். முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும். 6 மாத சேவைக்கு பிறகு 1 தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட் அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி அதாவது நிறுவனங்களுக்கானது. புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேசிய தயாரிப்பு திட்டத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது. அதாவது அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும், புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யூனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: மத்தியான நேரத்தில் மசமசன்னு இருக்காமல் செம்ம ஜாலியாக மஜா பண்ணுற மாதிரி உங்களுக்காக வந்து உட்காந்துருக்கிறது ஆர்ஜே வீரா. 12:08 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு 48 நிமிஷம் 50 நிமிஷம் நான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சிநேகிதியை கேட்க போகிறோம். ஸோ ஹாய் சிநேகிதியிலே இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து அந்த வடிவேல் கான்ட்ராக்டராக உள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே பல வேலைகள் பண்ணும்பொழுது கூட இருக்கிற எல்லாருமே அப்ரசண்டிகளாக வந்திருக்கக்கூடியவங்கலாம் என்ன எல்லாம் சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டே நீ மேலே போயிட்டு இருந்து ஆணி பிடுங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் சேர்ந்து போவாங்க. அப்போ திரும்பி எங்கே போகிறீங்க, ஆணி பிடுங்க, ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு வரல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வேலையை வந்து ஒருத்தர்கிட்ட இதை செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த வேலையை அவங்க கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் கடைசி கட்டத்தில் உங்ககிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தம்பாரு, நான் அணை செஞ்சு தொலைகிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மைண்ட் செட் வந்து நீங்களே அந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், அந்த டைமில் உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும், அண்ட் எந்த ஒரு வேலையை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது இல்லை யாருக்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி அது என் தலையிலேயே விடியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதைத்தான் இன்றைக்கி என்கிட்ட கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. இது முழுக்க முழுக்க பெண்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அவங்க மட்டும்தான் கால் பண்ணோம், ஓகேவா? சிநேகிதிகள் மட்டும் கால் பண்ணுங்கள். அண்டு ஆண்கள், நாங்கள் இந்த மாதிரி நிறைய சம்பவம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் வெரி பி ஹாப்பி. ஃபேஸ்புக்கில் நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற அழகான பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? 2986-00-38 2956-00-5554 எங்களுக்கு நீங்கள் தவறாளமாக அழைக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் என்ன படத்துலேருந்து வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதனா சர்க்கம் பாடி கேட்டு ரொம்ப நாளாக சின்ன படம் எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால இந்த பாட்டை கேட்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். கலைக்குமாருடைய வரிகளில் தம் படத்துலேருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: அழகெல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை அழகெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே நிற்கிறீங்க மேடம் நீங்கள், அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி முடிக்கும்பொழுது 12:15 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி கேட்டுட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த வேலையை கடைசியில் நீங்களே செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது என்ன ஃபீல் பண்ணுவீங்க, எப்போயெல்லாம் இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதா உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: நீங்க
0: பண்ணிருக்கலாம். விஷயங்கள் எப்போ நடக்குது?
1: நீங்க
0: வேலை கொடுத்து உங்க அக்கா செய்ய மாட்டாங்களா இல்ல அம்மா கொடுத்து அக்கா செய்ய மாட்டாங்களா?
1: அம்மா கொடுப்பாங்க வேலை, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்யணும், ஆனா செய்யாது, அது விட்டு ஓடிக்கணும்.

0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
0: வணக்கம், ராஜலட்சுமி வர்த்தமான்.
1: சொல்லுங்க மேடம்.
0: விசேஷ நாட்கள்ல தான் அந்த பூஜை பண்றது முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொன்னா பிள்ளைங்களும் செய்யாது, கணவரும் செய்ய மாட்டாங்க.
1: ஒண்ணு
0: செஞ்சிட பேர் வழின்னு செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவாங்க. கடைசியில நம்மதான் செய்ய அப்படிலாம் ஆகும். இது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய இது ஒரு
1: விஷயம்தான்.
0: இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, ரொம்ப அவசரமா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு ஒரு வேலையை சொன்னோம்னா செய்யறதுக்கு அது செய்ய மாட்டாங்க.

0: நடக்கக்கூடிய இது ஒரு விஷயம்தான்.
1: ஓகே,
0: இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, ரொம்ப அவசரமா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு, ஒரு வேலையை சொன்னோம்னா செய்யறதுக்கு
1: இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அந்த வேலையை அவங்க செய்யாம உங்க தலையிலே இதை கட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும் அப்படிங்கறதான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: கமலா பேசுறேன் சார்.
1: கமலா பேசுறீங்களா?
2: ஆ
1: சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல தங்கச்சிக்கு கறி குழம்பு வைக்க சொன்ன சார்.
1: சரி,
2: அவங்க என்ன மீல் குழம்பு வச்சுட்டாங்க.
1: கறி குழம்பு, அதுவும் கறி குழம்பு வைக்கணும், மீன் குழம்பு வச்சுட்டாங்களா?
2: என்ன பண்றது, தலைய இது துணி தானே ஆகணும்.
1: கறி வாங்கிட்டு வந்து குடுக்கல நீங்க?
2: கறி வாங்கி குடுத்தேன், கறியதான் மீன் குழம்பு வச்சுட்டாங்க.
1: சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா தானே இருந்துச்சு.
2: ஆ நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன்.
1: என்ன மீன்? அது தெரியல.
2: மட்டன் வாங்கி வந்தேன். மட்டன் வாங்கி வந்தது.
1: ஆ இப்போ உண்மை வந்துருச்சு. மட்டன் வாங்கிட்டு வந்தாங்களா, மீன் குழம்பு வச்சாங்களா? என்னங்க,
2: என்ன பண்றது.
1: சரி ஓகே, நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. 12:19 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியை கேட்டிருக்கீங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் ஒரு வேலையை வேற ஒருத்தர்கிட்ட அலாட் பண்ணும்பொழுது, இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த வேலையை கடைசி வரைக்கும் அவங்க செய்யாமல் அதை உங்கள் தலையிலே கட்டினாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த ஒர்க்கை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும், அண்ட் எந்த வேலையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது, யார் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற வேலையை உங்ககிட்ட திருப்பி விட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த தருணத்தில் கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, 2986-00-38 2952055 எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். நேரம் 12:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஹரிஹரனுடைய வாய்ஸில் இந்த பாட்டையும் கேட்டு ரொம்ப நல்லா சின்ன ஃபீல் ஆச்சுனால உங்களுக்கு இந்த பாட்டு. ஹரிஹரன் வாய்ஸில் கலைக்குமார் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாருடைய மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: ஏதோ ஒரு பாட்டு என் கதில் கேட்கும். இப்போ நீங்க ரேடியோ போட்டீங்கன்னா ரெயின்போ எஃப்எம் கேட்கும் அப்படின்னு கார்த்திக் மாதிரி பேசலாம்னு ட்ரை பண்ண வரமாட்டேங்குது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலர் பேசினாரு, ஹலோ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது ரெயின்போ எஃப்எம், நான் மாலதி பேசுறேன். மாலதி கிடையாதா? மாலா பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ஆண் காலர்கள் நீங்கள் வந்து பெண்கள் குரலில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எங்கள் டீமில் வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க, அவங்க அவங்களை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ 12:25 ஆகிட்டு இருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டுருக்குது. ஹாய் ஸ்நேகிதி, இதில் பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அந்த வேலை திரும்ப உங்கள் தலையிலே விழிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும், அதே மாதிரி யார் இதெல்லாம் அடிக்கடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கேட்டுட்ருக்கேன். வணக்கம் ரெயின்போ. சிறப்பு அடுத்த நேயர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்தேன் சார். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
0: ஓகே மேடம் சொல்லுங்க.
1: ரெண்டு வேலை எனக்கு வந்து செய்யுங்க செய்யுங்கன்னு எடுத்து வச்சிருக்கேன். காலையில அவசரத்துல பரபரவா பரன் செய்யற நேரத்தில் தேங்காவை உடைச்சி திருவி கொடுக்கற வேலையும் கொடுங்கன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தா எல்லாரும் போவாங்க வருவாங்க வருவாங்க.
0: ஆனா அந்த தேங்காயை மட்டும் எடுக்க மாட்டாங்க.
1: ஆமா, உரிச்சு தர மாட்டாங்க, அந்த திருவி சேர்த்தும் தர மாட்டாங்க. அப்புறம் நானே இந்த சமையல்ல போட எவங்க கத்து கொடுத்தாங்களோ அவங்கள முதல்ல இந்த ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி அதை நினைப்பேன் சார். அதுதான்
0: தேங்காயை தேங்காயை உரிக்கிறது மிஷின் கண்டுபிடிக்கணுமா இல்ல தேங்காயை போடுறதுக்கு? எனக்கு புரியல.
1: திருவி திருவி குடுக்கறதுக்கு.
0: திருவி குடுக்கறதுக்கா?
1: அது கூட அந்த இதெல்லாம் இருக்கு.
0: ஆமா,
1: அத செஞ்சு குடுக்க கூட மாட்டேங்கிறாங்களே உட்கார்ந்து அந்த காலையில பரபரப்பான நேரத்துல.
0: ஓகே, ரோபோ ஒண்ணு வாங்கிக்கோங்க.
1: சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு குடுக்கறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும் சார். அது போட்டவொடனே அந்த வெங்காயம் தோலெல்லாம் தனியா வந்துடணும் அந்த மாதிரி.
0: ஓகே, மிஷின் இருக்கு மேடம், நமக்கு தெரியல நினைக்கிறேன்.
1: இருக்குதுங்க சார், இருந்தா போய் கூட வாங்கிட்டு வந்துடலாம். அதுதான் சார், அந்த வேலை தான் சார் நான் பண்ற போது. நீங்க கண்டுபிடிச்சவங்க இதுல சாப்பிடறதுக்கு இவ்வளவு ருசியா போட்டு கத்து கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அப்பதான்
0: யோசிச்சேன்.
1: சமையல் மணக்காதே.
0: ஆமா
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து
0: ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்து எப்போ உங்க தலையில விடியுது?

0: இல்ல எல்லார் வீட்லயும் நடக்கிற கூத்த எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டியா?
1: ஆயுத பூஜை பொங்கல் தீபாவளி அப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணுவேன். அப்போ இந்த துணிமணியில மடிச்சு வச்சிருமா ரெண்டு அலமாரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிருக்கேன். போய் கடத்துறதுக்கு போயிட்டு துணிமணி எல்லாம் அள்ளி கீழே போட்டுட்டு போயிருக்கேன். வந்து பார்த்தாக்க அப்படியே இருக்கும் துணிமணிய. ஆகா, துணிமணியில மடிக்கிறாப்ல இல்ல. அப்ப நம்ம களத்துல
2: இறங்கிடுவேன்.
1: அத ஒரு சின்ன குட்டி கதை கூட இருக்குல்ல, போய் வெள்ளாமைய போய் போய் போய் பாக்கும்போது குருவி கூடு வெட்டி இருக்கும். அப்ப வெள்ளாமைய இன்னைக்கு நான் ஆள் சொல்லியிருக்கேன், நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் மறுநாள் அப்புறம் குருவி சொல்லு, குட்டி குருவி, அம்மா அம்மா ஆள் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, நம்ம போயிருவோம். இல்ல இல்ல, அவரு நாளைக்கு என்ன சொல்றாரு கேட்டுக்கிறோம்னு. மறுநாள் வந்து இந்த உள்ளூர் ஆளுக்களை வர சொல்லிருக்கேன் அப்படிம்பாரு. அன்னைக்கும் போகாது குருவி. மறுநாள் இல்ல இல்ல, இது சரிபட்டு வராது, ஒருத்தர் வரல கருத இருக்க, நம்மளே களத்துல இறங்கிடுவோம். நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து களத்துல கருத இருக்கும் சொல்லவு. அப்ப என்ன செய்ய குட்டிக்குருவி, பெரிய குருவி, இனிமே கிளம்பிட வேண்டியதே, நானே வந்து களத்துல இறங்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம களத்துல எப்பவுமே இறங்கணும், இறங்கினாத்தே எல்லாமே சுத்தமாகும். யாரையும் நம்மனா அறகுற வேலையா போயிருங்கப்பா. நன்றிங்கப்பா.
2: நிச்சயமா மேடம், தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். 298600038, 295205545 எங்களுக்கு. ஹாய் ஸ்நேகிதி கேட்டிருக்கோம். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து நம்ம வந்து நேயர்கள்ட்ட பேசலாம். ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம். மனசுக்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: 12:32 ஹாய் ஸ்நேகிதியை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: அண்ணாநகர்ல இருந்து வானதி பேசுறேன்.
1: என்ன நடக்குது?
2: எடுத்துட்டு போவான், நானும் செஞ்சிருவேன். அவனுக்கு அந்த நேரம் சாப்பிடுறதுக்கு செய்யற அவனே செய்யறேன்னு சொல்லிடுவான். சொல்ல நான் கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருவான். நேரம் ஆயிரும், நேரம் நீங்களே செஞ்சிருக்குமா? தினம் தானே இது நடக்கும் எனக்கு. நீங்க சின்ன பையன் பண்றவங்கதான் எப்பவும் தான் பண்ணுவான்.
1: ஓகே ஓகே.
2: ஏன்னா அவன் செஞ்சிருவான், செஞ்சா கூட அந்த லேட்டா இருந்து திருப்பி எனக்கே வந்துடும். மறுபடியும் நான் வெங்காயம் வெட்டி பூண்டு தச்சுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் நச்சுக்கு எல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் வச்சு செய்யிருப்பா, நீங்களும் செய்யணும் அப்படின்றான். இதுவே நானே, இதுதான் நானே செஞ்சிருவேன் அப்படின்னு நான்
1: நீங்க மகாலட்சுமி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
2: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
2: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
2: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
3: என்ன குருவி பேசுது?
2: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
3: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே.

0: ஆச்சா, என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
1: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும் பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: 12:43 அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஹாய் ஸ்நேகிதியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வேலையை யார்கிட்டயாவது கொடுக்குறீங்க, அந்த வேலையை திரும்ப உங்கள் தலையிலே கட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறதா கேட்டுட்டுருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2908 2958 2952 5254 எண்களுக்கு நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். 40 நிமிஷமாக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா அழக்கம். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தேன் ரசித்தேன் படத்துலேருந்து பாட்டை கேட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா உடனே ரசித்தான் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்ட பாட்டு வைரமுத்து வரிகளை வந்துகிட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் வாய்ஸை கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்பொழுது ஒரு நேர் வந்தார், அவர்கிட்ட பேசிடலாம். உனக்கு அப்புறம்
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: லைனில் தான் இருக்கிறீங்க, பேசுங்க.
1: பெரும்பாக்கம் மனஜா சார்.
0: சொல்லுங்கள் மேடம், எந்த வேலையை யார் உங்கள் தலையில் கட்டுறாங்க?
1: பெருக்கிக்கிறேன். ஆமா சார், கண்டிப்பா அந்த அந்த வேலை எங்காவது வேலை விட்டா அந்த வேலை செய்யாம என் தலை கட்டுறாங்க பார்த்தா எங்க வீட்டுல என் பொண்ணுதான் சார்.
0: உங்க பொண்ணுதான். ஆமா, என்ன பண்றாங்க உங்க பொண்ணு? படிக்கிறாங்களா, ஒர்க் பண்றாங்களா?
1: காலேஜ் போறாங்க சார்.
0: காலேஜ் போறாங்க. காலேஜ் போற பொண்ணு அப்படிதான் இருக்கும், விட்டுருங்க. என்ன தெரியுது அப்படின்னா, வீட்டுல ஒரு பொண்ணும் பையனும் இருந்தா பையன் தான் அம்மா பேச்ச கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் ரெயின்போ. திடீர்னு மிஸ்டு கால் கொடுத்துட்டு போயிருக்க, அந்த நேயரை விட்டுலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம்.
2: எனக்கு வந்து ஒரு ஹவர் முன்னாடி பாட்டு போட்டார் பாத்தீங்களா, நவீன் பாரதி சார்.
0: ஆமா,
2: அத்தனை பாட்டை எனக்கு கேட்டு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நன்றி சொல்லதான் நான் வந்தனே.
0: நன்றி சொல்ல உனக்கு நவீனுக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டெல்லாம் போட்டதுனால. ஓகே.
2: ஆமா சார், இது வந்து வீட்டுல நடக்கிறது தான். நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா அவங்க ரெண்டு வேலை தான் வைப்பாங்க நம்மளுக்கு, யாருகிட்ட சொன்னாலும்.
0: ரீசெண்டா என்ன நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு சம்பவம்?
2: ரீசெண்டா இப்ப ஒரு ஆணி வாங்கிட்டு சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சைஸ் தெரியாம சின்ன ஆணி வாங்கி வந்துட்டாரு எங்க வீட்டுல. அத நான் கேட்டேன், கடைக்காரங்க பிஸியில இந்திக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம சொல்றதே புரியல. அது இதுல புடிச்ச அடிச்ச கூட இல்லையே, சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு.
0: குண்டூசி வாங்கிட்டு வந்தாரு ஆணிக்கு பதிலு
2: அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு
0: வாங்கிறதுக்கு போயிருக்கீங்க, போயிட்டு வாங்கிட்டு
2: வந்துட்டீங்க. ஆஹா, நான் போக மாட்டேன், கிடைக்கலாம், அவரு தான் போவாரு. சரி, இன்னொரு நாளைக்கு அடிச்சுக்கலாம், விடு நான் வாங்கி வரேன்.
0: மொத்தத்துல மறுபடியும் நீங்க அவர் தான் ஆணி வாங்க அனுப்பியிருக்கீங்க.
2: அவருக்கு நன்றி சொல்லதான் சார் நான் வந்தனே. பாட்டு சூப்பர். அதாவது ஒரு ஒரு பாட்டா தனியா கேக்குறது, அவர் போட்டது மொத்தமே கேட்டேன் பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு,
0: மனசா இருந்துச்சு. ஓகே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இப்ப 1 மணிக்கு திரும்ப வருவாரு, அதே மாதிரி பாட்டு எல்லாத்தையும் போடுவாரு, மறுபடியும் உட்காந்து கேளுங்க சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா கேப்பேன் சார்.
0: ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: ஜெனி பேசுறேன் சார்.
0: ஜெனி, சொல்லுங்க மேடம், எந்த வேலையை உங்க தலையில வந்து திரும்ப கட்டி விடுறாங்க?
3: நான் பையனை காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அவரை குளிக்க வைக்க சொல்லுவேன். கிச்சன்ல ஏதாவது

0: கிச்சன்ல ஏதாவது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல அவங்கள குளிக்க மட்டும் வைங்கப்பா அப்படின்னு சரின்னு வழிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷமா
1: அவர் குளிச்சுட்டு கிளம்பிடுவாங்க.
0: அவங்க பாட்டுக்கு அவங்க கூட விளையாடிக்கிட்டே இருக்கிறது.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் 20 நிமிஷம் நம்ம 9 மணி ஆனதுக்கு அப்புறம் ஐயோ டைம் ஆயிடுச்சு நீயே குளிக்க வச்சிரு அப்படின்றாங்க. அப்ப எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும், இவ்வளவு நேரம் அவங்க கூட விளையாடும் போது டைம் ஆகுற தெரியலையா அப்படின்னு கத்துவாங்க.
2: என்ன
1: சம்பவம் இந்த மாதிரி நடந்துச்சு?
2: பையன் வந்து சொல்லுவாமா வீடு எல்லாம் கிளீனாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடானே தொடப்பட்டு எடுத்து பிரிக்கிட்டு அப்படி காணர் காணரா குப்பை எல்லாம் சேர்த்து சேர்த்து
1: வச்சிருவான்.
2: கிளீன் பண்ண அதை அள்ளி குப்பை பெட்டியில போடணும், இதெல்லாம் இன்னொரு வேலை தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனா அப்படியே கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவான், அழி போட மாட்டான். அதுக்கப்புறம் குக்கிங் கூட அம்மா பிரியாணி நீ நல்லாவே பண்ண மாட்டேங்க, பிரியாணிக்குன்னு ஒரு சட்டி இருக்குது அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு சொல்லி வாங்கியாச்சுது. வாங்கி என்னன்னா பண்ணு செய்ய அப்படின்னு சொன்னா சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு.
1: புரியல, பிரியாணிக்காக தனியே சட்டி வாங்கிருக்கீங்களா?
2: ஆமா ஆமா, ஒரு கண்டெய்னர்
1: குக்கர் மாதிரியா?
2: ஆமா குக்கர் மாதிரி இல்ல, மூடி போட்டு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும்.
1: ஓகே ஓகே, அதுல பிரியாணி மட்டும் செஞ்சுக்கலாம்.
2: பிரியாணி மட்டும் செய்யலாம். அந்த இதை பாத்துட்டு வந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருப்பான். செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அம்மா அந்த பாருமா கொஞ்சம் கவனிச்சுட்டேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்ப குளிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குள்ள டைம் ஆயிருமா, ஐயோ எப்படி நீ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவேன் குக்கரை. இந்த கண்டெய்னர் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். உடனே அவன் சொல்லுவான், அம்மா யாருமா உடனே ஆஃப் பண்ண சொன்னது, நான் வந்து பார்த்துடுறேன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே கசம் கசான்ட்டு இருக்கும், அப்படி கரெக்டால பண்ண முடிய பண்ண மாட்டேன். ஆனா செய்வான், எது இருந்தாலும் செய்வேன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு இது இருக்கும்,
3: மெத்த
1: மேல பூந்தொட்டி இருக்கா?
3: ஆமா பூந்தொட்டி எல்லாம் பூலாம் வச்சிருப்பாங்க.
1: சரி,
3: அங்க போய் நான் சேர் போட்டு
1: உட்காந்துருப்பேன்.
3: எங்க பிள்ளைங்க என்ன பண்ணும், பைப்பை போட்டு தண்ணி பாசுமா செடிக்குதான் சொல்லும். என்னால முடியாது சொல்லி உட்காந்துருப்பேன் சார்.
1: அதாவது உங்களை செய்ய சொல்ற வேலையை அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறீங்க?
3: ஆமா, என்ன வந்து தண்ணி தான் பைப்பை மோட்டர் போட்டு பைப்பை பாசுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொட்டில. அதெல்லாம் என்னடா முடியாது, நான் கம்முன்னு உட்காந்து நீ சேர்ல உட்காந்து எப்பவும் தான் கேட்டு இருப்பேன். நீங்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் இதா இருப்பான், எதனாட போகுது வேலை போற அப்படின்னு நினைச்சுக்கோ சார்.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலன்னு ஒரு மலையாள படம் வந்துச்சு.
3: ஆமா சார்,
1: அந்த படத்தை நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். அந்த படத்துல ஒரு பாட்டி இருக்கும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு. எனக்கு நீங்க உங்ககிட்ட பேசும்போது அந்த பாட்டி ஞாபகம் வருது.
3: என்ன
1: சாப்பாடு? விருந்த நடக்குது போல இருக்காங்க.
3: நிறைய
1: விஷயங்கள் சூப்பரா பேசிக்கிட்டோம். நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. சில பேர் மிமிக்ரி எல்லாம் பண்ணி பெண் குரலில் பேசுறதுக்கும் ட்ரை பண்ணாங்க. ஸோ 12:53 ஆயிடுச்சு ஆகப்போகுது அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வந்தாச்சு. இன்றைக்கி கால் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வேலையை வந்து கொடுக்கும்பொழுது

உங்கள் தள்ளி திருப்பி கட்டுறாங்களோ அப்படிங்கிறத வந்து சொன்ன எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இதே மாதிரி அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணுவோம். மறுபடியும் 2 மணிக்கு வந்து ரெயின்போ மெலடிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போது திருப்பி நவீன் 11 மணிக்கு என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரோ அதே மாதிரி அதிரடியான பல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ரட்சகன் படத்திலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு, இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சந்திரனை தொட்டது யார் அப்படின்னு ஹரிஹரன் என்ன சுஜாதா பண்ண பாட்டு, வைரமுத்து வரிகளை யார் ரகமான் மியூசிக்கில். ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கெல்லாமே சமதூள். இந்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை தொட்டது யார் ஆம் ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக அவர் கேட்பார். ஈவன் இந்த ஆஃபீஸுக்குள்ளே இன்றைக்கி ஸ்டுடியோக்குள்ளே வரும்பொழுது நானே சந்திரனை தொட்டு வந்தேன். எப்படி தெரியுமா, எங்கள் ஆஃபீஸில் பொன்னிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தொட்டு வந்தேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் நீங்கள் இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதிய வேளையில் 1960களில் 1970களில் வெளிவந்திருக்கக்கூடிய கிளாசிக் பாடல்கள், செவ்வியல் தன்மை, தமிழ் திரைப்பட வரலாற்றில் இந்த பாடல்கள்லாம் ஒரு செவ்வியல் தன்மை வாய்ந்த பாடல்கள். அந்த தலைமுறை, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த தலைமுறை மட்டுமே இல்லை, அடுத்தடுத்த தலைமுறையினையும் இந்த பாடல்களை கேட்டு நிச்சயமாக கவித்துவத்தில் ஆழ்ந்து போவாங்க. அப்படிப்பட்ட பாடல் வரிகளோடு இருக்கக்கூடிய இசை மேன்மையை ஒரு சேர கோத்திருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பை உங்களுக்காக வழங்குறதுக்காக நான் உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் 1960ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய தெய்வப்பிரவி திரைப்படத்திலிருந்து கே. ஜமுனாராணி அவர்களுடைய குரலில் பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்களை நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக ஏ எல் ராகவன் கே ஜமுனாராணி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர் ஹர் சூரியகர்.
4: நேர்களை, திரை காணும் நிகழ்ச்சியோடு அணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் கவிதா திரைப்படத்திற்காக எல் ராகவன், ஜமுனா ராணி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

நேர்களை திரை காணும் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. 1:15 ஆகிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் காட்டு ரோஜா திரைப்படத்திற்காக ஜமுனா ராணி அவர்களுடைய குரலை தான் பாடலை கேட்க இருக்கோம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூள.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரை காணும் நிகழ்ச்சியோட தான் நடந்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் அம்மா எங்கே திரைப்படத்திலிருந்து ஏ எல் ராகவன் எல் ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்க இருக்கோம்.

0: யூ கோஸ்
1: சொல்லாதே
0: யூ ஆஸ்
1: நிறுத்து
0: யூ ஃபூல்
1: போதும்
0: யூ லூஸ்
1: அம்மா
0: யூ கோஸ்
1: அப்பா
0: யூ ஆஸ் யூ ஃபூல் மூஞ்சிய பாப்பா மண்டி உம்மோக்க பாத்தாடாஞ்சி தவிக்காதே நீ ஏங்கி ரொம்ப நாளாச்ச வத வாங்கி
1: கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம் கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம்

திரை காணும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திற்காக ஏ.எல். ராகவன், எஸ். ஜானகி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரஹர சூரியகர்.
4: பிள்ளை திரை காணும் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கிறீங்க. மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக AL ராகவன், LR ஈஸ்வர் இருவரும் சேர்ந்து பாடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேற்றிலே 1:40 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திரை காணும் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிறைவா திரை காணும் நிகழ்ச்சியில் கேட்டு முடித்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக பிவி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடலை கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பணமா பாசமா திரைப்படத்திற்காக ஏ.எல். ராகவன், கே. ஜமுனா ராணி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல்.

அலே, நான் வாரியனைக்கா வடுக்கிறியே நீ அலே.

0: கையால் உன்னை தூக்கட்டாங்க இந்த நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமாலே
1: பைசா பைசா நைசா போகணுமாலே.

திரைகாணும் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்டு முடித்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக ஏஎம் ராஜா அவர்களுடைய குரலில் தான் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பி பி சீனிவாஸ், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்

திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் 500,000 திரைப்படத்திற்காக ஏஎல் ராகவன், திருச்சி தியாகராஜு, எல்ஆர் ஈஸ்வரி மூவரும் இணைந்து பாட்டிருக்கக்கூடிய பாடல் தான்.

0: அடிசாக்க
1: திடீர் மேளம்.
0: கல்யாண பந்தலிலே துடும் துடும் துடும், காதலுக்கு ஒரு காலேஜ் ஒய் ஒய் ஒய்.

0: ரெண்டு
1: மேலே வேணாம்.
0: தன்னாலே புரிஞ்சிடுச்சா குவா குவா குவா, காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய், குந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி.
2: நேர்களே, 1:55 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த 1 மணி நேரம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை காணும். திரை காணும் நிகழ்ச்சியில் 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு இந்த 1 மணி நேரம் இணைஞ்சிருந்தோம். பல பாடல்கள் உங்களுடைய சிந்தனையில் ஏதோ ஒரு விதத்தில் கவித்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வசந்த காலத்தை நோக்கிய ஒரு பயணத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கும். சில பாடல்கள் அதனுடைய இசை மேன்மையால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ளார ஒரு துள்ளலுசியோ ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி விட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நீங்கள் கேட்கலாம் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக இடம்பெறுது. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதூளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

வணக்கம் வணக்கம் வணக்கம். 2:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்க போறீங்க. நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் சாப்பிடாம இப்போதான் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உண்டை கிறக்கங்கிறது கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு நிறைய பாடல்கள் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக ரெயின்போ மெலடிஸில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகியுடைய குரலில் வாலியுடைய வரிகளை இளையராஜா இசையில் பாடல் உடைக்குது. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலை

தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

ரெயின்போ மெலடிஸ் கேட்டுருக்கோம். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடின பாட்டு, கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் ஒழிக்குது, அம்மன் கோவில் கிழக்காலய திரைப்படத்திலிருந்து.

0: ச்சே ஐயோ. ஹே கயல், லாங் டைம் நோசி, எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

கேஜே யோசா சித்ரா பண்ண பாட்டு பஞ்ச அருணாச்சலம் வரிகளை இளையராஜா இசையில் கேட்டு முடித்தோம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிறது எங்க ஊர் காவல்காரன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஆசையில் பார்த்துக்கிட்டு பி சுசிலாவுடைய குரல் பாடல் வைக்கிறது கங்கையமரன் வரிகளில் இளையராஜா இசையில். நேயர்கள் இதுவரை கேட்டது ரெயின்போ மெலடிஸ்.

0: फेर दिया और दो कीमती किताबों को पत्थर बना दिया। अब ये पत्थर फिर से कीमती किताबों में उस वक्त तक नहीं बदल सकते जब तक कि तुम जैसे संत दिल लोग अपनी जिंदगी गरीबों और मोहताजों की भलाई के लिए वक्फ ना कर दें। जो भी शख्स ऐसा करेगा उसके दिल की गर्मी इन पत्थरों को पिघला सकेगी। इल्म और अक्ल सोने से नहीं खरीदे जा सकते, बल्कि सोना हासिल करने के लिए इल्म और अक्ल के साथ साथ दर्दमंद दिल भी पैदा करना पड़ता है।
1: श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम लालच, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत को
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் விசாரணையை விரைவுபடுத்தி இதில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரவேற்றுள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ள போதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நடப்பாண்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பண்டி ஜஞ்சய் கூறியுள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 3:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல என்ன பேச போறோம், யார் வந்திருக்காங்க அப்படின்னு

0: பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 25ஆம் தேதி உலக ஐவிஎஃப் தினம். ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க, டாக்டர் கிருத்திகா தேவி. வெல்கம் டாக்டர் அண்ட் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் மக்களோட உரையாட வந்திருக்கேன்.
0: சூப்பர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் அந்த கல்யாண தேனிலா பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், அந்த பாட்டு பார்த்துருக்கீங்கல்ல?
1: ஆமாம்.
0: மம்முட்டி அமலா. இப்போ இந்த பாட்டை ஏன் சொல்றேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா?
1: புரியுது, எல்லா கல்யாணத்தோட ஒரே சந்தோஷம் குழந்தை.
0: இல்லை, நீங்கள் கண்ணாடியில் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல வந்தேன், ஆனால் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக ஒரு சாயலில் வந்து அமலா மாதிரி தான் இருக்கிறாங்க எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க டாக்டர். ஸோ இந்த உலக ஐவிஎஃப் தினம் அப்படிங்கிறது ஜூலை 25 இல்லையா மேடம்? ஸோ இந்த ஜூலை 25ஆம் தேதி வரக்கூடிய இந்த வேர்ல்டு ஐவிஎஃப் டே இருக்குல்ல, இது பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது நம்மலாம் எந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அது எவ்வளோ நாள் முன்னாடியே வந்திருக்கு, ஆனால் நம்ம கண்ட்ரியில் எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. 1978 ஃபஸ்ட்டு பேபி ஐவிஎஃப்பில் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி ஷாக் ஆகிட்டேன். அப்போ நடந்திருக்குல்ல?
1: கண்டிப்பாங்க. அதாவது உலகத்தில் முதல் முதல்ல டெஸ்ட் பேபி முறையில் பிறந்த குழந்தை 1978 லண்டன்ல பிறந்தாங்க. இதுல அவங்க பேரு லூயி பிரவுன். அவங்க பிறந்த அந்த ஜூலை 25ஆம் தேதியை தான் நம்ம உலக ஐவிஎஃப் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் இந்தியால முதல் ஐவிஎஃப் பேபி அதே வருஷம் அக்டோபர் 1978 பிறந்தாங்க. அவங்க பேரு துர்கா. ஆக்சுவலா நம்ம தான் முதல் ஐவிஎஃப் பேபியா இருக்க வேண்டியது, ஒரு சில மாதங்கள்ல நம்ம பின்தங்கிட்டோம். அண்ட் இந்த தினத்துல நான் வந்து டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாய கண்டிப்பா நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு தான் அவ்வளோ முயற்சி எடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பேபியை உருவாக்குனாரு.
0: ஓகே, இப்போ ஐவிஎஃப் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், அது என்ன, அது எப்படி செயல்படுது. ஸோ எனக்கு வந்து ஒரு அவுட்லே கொடுங்களேன், ஐவிஎஃப் அப்படின்னா இப்படி தான் ஒர்க் ஆகும், இதுதான், இதில் வந்து எந்த சந்தேகங்களும் உங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்களேன்.
1: அதாவது ஐவிஎஃப்ல இயற்கையாக உங்களோட கரு குழாயில் ஃபெலோப்பியன் டியூப்ல என்ன நடக்குதோ அதை தான் நம்ம வெளியே செய்கிறோம். அதாவது ஒரு பெண்ணோட முட்டையும் ஆணோட விந்துவும் ஃபெலோப்பியன் டியூப்ல சேர்ந்து கருவாக மாறி அப்படியே நகர்ந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஒட்டி உறவாடி வளரும். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல என்ன நடக்குதோ, அதாவது அந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்றத நம்ம வெளியில் பண்ணுறோம். மேபி அதனால தான் இதை நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபின்னு கூட சொல்லலாம்.
0: ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஜெர்மனியில் வந்து ஆர்டிஃபிஷியல் வோம்பெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை உங்களுக்கு எப்படி வேணுமோ, என்ன கேரக்டரில் வேணுமோ, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம குழந்தைய டிசைன் பண்ணிலாம் கொண்டு வந்துட முடியுங்கிற மாதிரி ஒரு இது படித்தேன். அது உண்மையா மேடம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா?
1: ஆக்சுவலா அது வந்து டிசைனர் பேபிஸ்ன்னு சொல்லுவோம், பட் அது எல்லாமே இன்னும் ரிசர்ச் லெவல்ல தான் பார்க்க, அதுல நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, இப்போ ஐவிஎஃப் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக வந்து ஒருத்தருடைய ஒரு ஆணினுடைய விந்தன் உயிரணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை அந்த ரேட்டு வந்து அதிகமாக இல்லை, ரெண்டாவது வந்து வீரியம் குறைவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதை எடுத்து நம்ம தனியாக ஆர்டிஃபிஷியல் இதில் வந்து கொண்டு போகணுமா, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகணுமா?
1: இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருமே பெண்களை பத்தி தான் பேசுவாங்க, பெண்களுக்கு பிரச்சனைனா தான் ஐவிஎஃப்னு. கண்டிப்பா அப்படி கிடையாது. இயற்கை வந்து பிரிச்சு பாக்குறது இல்ல, ஆண் பெண் 50% ரெண்டு சைடும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஐவிஎஃப் தேவைப்படும். ஸோ இதில் ஆண்களோட பிரச்சனைன்னு பார்த்தோம்னா மெயினாக அந்த விந்தணுக்களோட தரம் மற்றும் எண்ணிக்கை. பொதுவாக 15 மில்லியனுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு ஐவிஎஃப் தேவைப்படாது. நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ல இயற்கையாவோ இல்லை ஐயுஐ ட்ரீட்மெண்ட்லயோ நின்றுடும். ரொம்ப ரொம்ப கவுண்ட் குறைவாக இருக்கிற ஆண்கள், அதாவது 5 மில்லியனுக்கும் கீழே உள்ள எண்ணிக்கையுடைய ஆண்களுக்கு ஐவிஎஃப் மெத்தட், அதாவது ஐவிஎஃப் நம்ம பொதுவாக சொல்கிறோம், ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறது இக்ஸி அப்படின்னு சொல்லுவோம்.
0: இக்ஸி
1: அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்.
0: ஓகே,
1: ஸோ அந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம்.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ பர்டிகுலராக வந்து இந்த தம்பதியருக்கு, அதாவது நம்ம ஏஜ் வச்சே பார்க்கலாம்னு வச்சுங்களேன், யங் ஏஜில் இருக்கவங்க ஒரு 25+ இருக்கிறாங்க, ஹஸ்பண்டுடைய ஏஜ் வந்து 28-29 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரியான கேசஸ்லேயும் ஐவிஎஃப் போகணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருதா?
1: பொதுவாக நம்ம சொல்லுவோம், அதாவது ரொம்ப வயது அதிகமானவங்களுக்கு தான் ஐவிஎஃப் தேவைப்படும்ட்டு. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் சில சமயம் அவங்களோட பிரச்சனைகள் வந்து வயசு சம்மந்தப்படாமலேயே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு சின்ன பொண்ணாக இருப்பாங்க, 27 வயசாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கருமுட்டைகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். 40 வயசில் ஒரு பெண்ணுக்கு

0: இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். அப்போது நம்ம அந்த பெண்ணுக்கு இயற்கையாக நிற்கலை அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஐவிஎஃப் போகிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே.
0: அதே மாதிரி சில ஆண்களுக்கு சின்ன வயதாக இருக்கும். இன்னைக்கு கூட நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், அவருக்கு வயசு 26 or 27, திருமணமாகி 2 வருடம் தான். ஆனால் உயிரணுக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 மில்லியன், 1/2 மில்லியன் அப்படியே 2-3 தடவை அவர் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே 1 மில்லியன் கீழே தான் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வெறும் மாத்திரை மருந்தை நம்பி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் டைம் ஆக ஆக அவரோட அக்கௌண்ட் மொத்தமாவே 0 ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வயசை பின்னாடி தள்ளிட்டு பிரச்சனைக்கு எது தீர்வோ அதை நம்ம பாக்குற மாதிரி.
1: ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், கேள்வி கேளுங்க.
2: டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். ஐவிஎஃப்க்கும் ஐயுஐக்கும் என்ன பேசிக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அண்ட் ஐயுஐ விட ஐவிஎஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, எதனால அப்படி சொல்றாங்க, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: ஓகே சந்திரசேகர், உங்க கேள்விக்கு டாக்டர் பதில் அளிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, விளம்பரத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த கேள்விக்கான பதிலை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரசேகர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஐவிஎஃப்க்கும் ஐயுஎஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தாரு. ஆனா அது ஐயுஎஃப் இல்லாம ஐயுஐயா?
2: அது ஐயுஐ.
1: ஐயுஐ, ஓகே, அதான் அவர் மாத்தி கேட்டாங்க.
2: ஆல்பபெட் நேம்ஸ் எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். சோ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, ஐயுஐ அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ப்ரொசீஜர். இதுல என்ன பண்ணுவோம்னா, ஆண்களோட விந்தணுக்கள் பார்டர் லைன்ல இருக்கிற விந்தணுக்களை நல்ல ஒரு மீடியாவில் சேர்த்து நல்ல வேகமாக ஓடுற அணுக்களை மட்டும், கிட்டத்தட்ட ரன்னிங் ரேஸ் வச்சு அதில் நல்ல மிதந்து மேலே வர அணுக்களை மட்டும் பிரித்து எடுத்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூப்ல கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவோம். கரெக்டாக உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும்போது இதுதான் ஐயுஐ. இது ரொம்ப சின்ன ப்ரொசீஜர், டே கேர் ப்ரொசீஜர், வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஐயுஐயில் நம்ம விந்தணுக்களை, நல்ல சாமர்த்தியமான விந்தணுக்களை உள்ள போடுறோம். வேற ஐவிஎஃப் அதாவது இக்ஸி, அதுல நம்ம ஒரு கருவையே உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறோம். அதாவது விந்தணுவையும் முட்டையும் நம்ம வெளியிலேயே கருவாக்கி, ஐவிஎஃப்ல கரு உள்ள போகும், ஐயுஐல வெறும் ஸ்பெர்ம் மட்டும் உள்ள போகும்.
1: ஓகே, இப்போ ஐவிஎஃப் எடுத்துக்கும் போது இந்த கருமுட்டையில விந்தணுக்கில உள்ள செலுத்தி திருப்பி நம்ம இன்சர்ட் பண்றோம் இல்லையா, இந்த ப்ராசஸ் எவ்வளவு நாள் நடக்கும்?
2: அதாவது ஒரு பெண் கிட்ட இருந்து முட்டைகள் எடுத்து அன்னைக்கே நம்ம முட்டைகள் எடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள அந்த விந்து அணுக்களை ஒரு சிறிய ஊசி மூலமா எடுத்து ஒரு முட்டைக்குள்ள ஒரு விந்தணு தான் போகணும், அப்பதான் குழந்தை நார்மலா இருக்கும். சோ அந்த விந்தணுவை உள்ள செலுத்திட்டு நாங்க யூஸ்வலா ஒரு 5 நாள் அதை லேப்ல வளர்த்து பார்ப்போம். சோ அப்போ எந்த கரு பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ், அதாவது 5th day 6th day வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எந்த கரு ஒரு அழகா மலர்ந்து ஒரு பூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் வருதோ அந்த கருவை மட்டும் ஒண்ணு அதே மந்த் உள்ள போடுவோம், அப்படி இல்லைனா ஃப்ரீஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். சில பேர் 3 நாள் வரைக்கும் வளர்த்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது அட்வான்ஸ்ட் இதுல 5th day 6th day வரைக்கும் வளர்க்கும் போது இருக்கிறதுலே பெஸ்ட் ரன்னிங் ரேஸ் வச்சு செலக்ட் பண்ற மாதிரி பெஸ்ட் கருக்களை நம்ம செலக்ட் பண்ண முடியும், வெற்றி வாய்ப்பும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
1: ஓகே, யூஸ்வலா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கப்பலுக்கு எடுக்கும் பொழுது இந்த ப்ராசஸ பண்ணும் பொழுது எத்தனை கருக்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க, இந்த ப்ராசஸ்ல கொண்டு போவீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காரு, நம்ம பேசலாம். வணக்கம்.
3: மாலை மதிய வணக்கம் சார்.
1: மதிய வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க.
3: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட் சார்.
1: ஓகே சார்,
3: வணக்கம் டாக்டர்.
1: கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
3: இப்ப வந்து கவுன்சிலிங் எல்லாம் வச்சு நீங்க இது ப்ரொசீஜர் பண்றீங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பட்ஜெட் பார்த்துட்டு பண்றாங்க. பட் இப்ப வந்து சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய இதுல மிடில், அதாவது இதுலயும் போக முடியாத அதுலயும் வர முடியாது, லட்சக்கணக்கா கொடுத்துட்டு நிறைய பேர் சக்சஸ் இல்லாம இருக்காங்களே, இதுக்கு

0: என்ன மேடம் ரீசன், அவங்களுக்கு ஒரு தீர்வு என்ன, இதுதான் மேடம்.
1: சார் ரொம்ப நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம IVF பண்ணால் 100% நமக்கு பேபி வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வரீங்க. அண்ட் அதுக்கு அந்த ஒரு பாப்பாவை லேபில் வளர்க்குறதுக்குரிய செலவுகள், ஊசிக்குரிய செலவுகள் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வரும்போது மனது வலிக்கும். பட் நீங்கள் எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, IVFன்றது மேஜிக் இல்லை, 100% ரிசல்ட்டுன்றது இந்த துறையில் மனிதர்களால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வெற்றிங்கிறது உங்களோட ஸ்பெர்ம் அண்ட் எக்கோட அந்த குவாலிட்டியை பொறுத்தது. அண்ட் நம்ம ஒரு கருவை லேபில் 5 நாள் வரைக்கும் தான் சார் வளர்த்து பார்க்க முடியும். அந்த கருன்றது ஒரு விதை மாதிரி, அதை கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தினதுக்கப்புறம் எல்லா விதையும் மரமாகாது இல்லைங்களா. ஸோ எந்த கரு மரபு அணுக்கள் ரீதியாகவோ உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கோ அது மட்டும்தான் வளர்ந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எல்லா விதைகள் மாதிரி தான் நாங்கள் கருக்களை மட்டும் விதைகள் மாதிரி உருவாக்கும் போது 100% ரிசல்ட் இந்த துறையில் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வெற்றி வாய்ப்பு சதவிகிதம் ஏறிக்கிட்டே தான் போகுது. முன்னாடி 40% இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 60-65% வரைக்கும் நம்மளால் வெற்றி கொடுக்க முடியுது சார்.
0: நன்றி மேடம், தேங்க்யூ.
1: நன்றி சார்.
2: ஓகே டாக்டர், அந்த கேள்வி நான் கேட்ட கேள்விக்கு திரும்பறேன். இப்போ ஒரு கப்பலுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுது எத்தனை கருக்களை உருவாக்குவீங்க?
1: ரொம்ப நல்ல கேள்வி சார். இது என்னன்னா, ஒவ்வொருத்தரோட கருமுட்டைகள் எவ்வளோ தரீங்களோ அதை பொறுத்து தான் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆகும்.
2: ஓகே.
1: ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் எங்களுக்கு வந்து 20 முட்டைகள் கொடுக்குறாங்கன்னா, எவ்வளோ முட்டை வருதோ அதில் கால்வாசி 5-6 நாள் கழித்து கருவாக மாறும். ஸோ 20 முட்டைகள் கொடுக்குற பெண்ணுக்கு வர்ற கருக்களே ஒரு 6 வரைக்கும் வரலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கிற முட்டைகளே 3-4 அவ்வளோதான் இருந்ததுன்னா வர்ற கருக்களே 1 இல்லை 2 தான் வரும்.
2: ஓகே.
1: ஸோ முட்டைகளோட எண்ணிக்கையை பொறுத்து கருக்களும் வரும். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இது மாறுபடும். ஒரு கருவில் இருந்து 10 கருக்கள் வரைக்கும் வரலாம். பட் நாங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம், வர்ற கருக்களை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி பதப்படுத்தி வச்சுக்கோம்.
2: ஓகே டாக்டர், நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம வந்து டெட்டி படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 2986-00-38 2-9-5-2-0-55-4 எண்களுக்கு கால் பண்ணுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ramai dulu.
1: மூணு மணி 21 நிமிஷத்துக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் டே அப்படிங்கிறது வர்ற 25ஆம் தேதி வருது. அதை முன்னிட்டு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கிருத்திகா தேவிக்கிட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 298-6-00-38 298-5-20-55 எண்களுக்கு நீங்கள் அழைத்து கேட்கலாம். ஸோ டாக்டர், நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இப்போ வந்து ஒரு கப்புள் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எவ்வளோ நாளைக்கு போவோம், எத்தனை கருமுட்டையை நீங்கள் வந்து அதை வளர்ப்பீங்க அப்படின்லாம் கேட்டுருந்தேன். இப்போது ஒரு ஹெல்த்தியான விமன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யூஸ்வலாக எத்தனை கருமுட்டை வந்து இருக்கணும் அந்த பீரியடில்?
2: இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னா, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 முட்டைகள் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 கரு 3 கரு பண்ண முடியும்.
1: ஓகே,
2: நார்மல் ஒரு பெண்ணுக்கு 2 சைடும் ஒரு 6-7 அந்த ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம், 6-7 கருமுட்டைகள் அளவுக்கு இருந்ததுன்னா நல்லது.
1: 6-7 இருந்தால் நல்லது அப்படிங்கிறீங்க. இது ஹெல்த்தியாக இருக்குங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்ன ப்ரொசீஜர் அதுக்கு?
2: என்னன்னா, முட்டைகளை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது.
1: ஓகே,
2: முட்டைன்றது தூசியை விட சின்னது. ஸோ ஒன்லி நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த கருமுட்டைகளை வெளியே எடுத்து மைக்ரோஸ்கோப் கடியில தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது வந்து ஒரு தூசியை விட சின்னது, மைக்ரான்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒரு பெண்ணோட கருமுட்டை எப்படி இருக்குன்றத மனிதர்களாலேயோ இல்லை ஸ்கேன்ல கூட பார்க்க முடியாது. ஐவிஎஃப் மெத்தட்ல மட்டும்தான் அதை உடம்பை விட்டு வெளியே எடுத்து அதுவும் மைக்ரோஸ்கோப் கடியில தான் பார்க்க முடியும்.
1: ஓகே, ஆனால் அந்த ரேஷியோங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 10 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து 2-3 தான் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறீங்க.
2: வெளியே பார்ப்போம், உள்ள இருக்கிற முத்து கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி அந்த சிப்பிகள் தான் நம்ம ஸ்கேன்ல பாக்குற ஃபாலிகல்ஸ்.
1: ஓகே, இப்போ ஐவிஎஃப்க்கு ஒருத்தங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் எல்லாம் காமனா எடுப்பாங்க?
2: பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பார்க்க விரும்புவோம்னா, ஆணும் பெண் ரெண்டு பேருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதாவது சம்டைம்ஸ் தைராய்டு இருக்கும், சுகர் இருக்கும், ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா முட்டை ஸ்பெர்ம் ரெண்டுத்தோட குவாலிட்டியும் குறையும். இதில் என்னன்னா, சில சமயம் நாங்கள் ஹஸ்பண்ட்ஸை வந்து, சார் உங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னாலே எங்களை எப்படி மேலேயும் கிளியும் பார்ப்போம், எனக்கு எதுக்கு பிளட் டெஸ்ட், நான் வெறும் ஸ்பெர்ம் கொடுத்தா போறாதா அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் பெண்ணோட முட்டை முக்கியமோ அதே அளவு ஆணோட ஜென்ரல் ஹெல்த்தும் முக்கியம். அப்பதான் ஸ்பெர்ம் நல்லா இருக்கும்.
1: ஓகே,
2: உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்பெர்ம் பாதிக்கும்.
1: ஓகே,
2: நிறைய தடவை நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம் சுகரா, அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது. ஸோ நாங்க அந்த ரொட்டீன் டெஸ்ட் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் நாங்க ட்ரீட்மெண்ட் குள்ளேயே என்டர் பண்ணோம்.
1: ஓகே, இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான

0: மென் அப்படின்னா 15 மில்லியன் இருக்கணும்னு சொன்னீங்க அந்த கவுண்ட்டு. ரீசெண்டாக ஒரு கேஸில் 1 மில்லியன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 1 மில்லியன்லேருந்து 15 மில்லியனுங்கிறது எங்கேயோ இருக்குது, ஓகேவா, அந்த நம்பருங்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த 1 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய அந்த ஒரு பர்டிகுலர் உயிரணு வந்து ஹெல்த்தியாக இருக்குமா?
1: கண்டிப்பா இருக்கும் சார், வாய்ப்பு இருக்கு. நீங்க 1 மில்லியன் பத்தி பேசுறீங்க, நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஸ்பெர்ம் கவுண்டே இருக்காது, ஜீரோ கவுண்ட் இருக்கும், ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆண்களுக்கு கூட நாங்க சில சமயம் விதைப்பையிலேயே, அதாவது டெஸ்டஸ்லயே போய் ஊசி மூலமாவோ இல்ல ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலமாவோ அதுக்குள்ள இருக்க திசுக்கள்ல இருந்து ஸ்பெர்ம் இருந்ததுன்னா அதை எடுத்து கூட IVF அதாவது இக்ஸி மெத்தட்ல குழந்தை பிறந்திருக்கு. ஸோ நவ் அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நமக்கு எவ்வளோ ஸ்பெர்ம் தேவைன்னு பார்த்தோன்னா ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பெர்ம் தான். ஸோ அந்த பெண்ணுக்கு ஒரு 10 முட்டை வந்ததுன்னா எங்களுக்கு ஆக்சுவல் தேவை 10 ஸ்பெர்ம் தான். ஸோ அதனால நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஆணோட ஜீன்ஸ்லேயே அவரோட ஓன் குழந்தைய கொடுக்கறதுக்கு தான் போராடுவோம். ஜீரோ கவுண்ட் இருக்கிறவங்களுக்கே நாங்கள் போராடும் போது 1 மில்லியனுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம்.
0: ஓகே, ஒரு நேர் இருக்காரு, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், விஸ்வநாதன் ஃப்ரம் குடியாத்தம்.
0: குடியாத்தம் விஸ்வநாதன், உங்க கேள்வியை கேளுங்க சார்.
2: சார், நார்மலாகவே இந்த IVF ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு மினிமம்மே உங்களுக்கு 2 பேபி வருது, அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இப்போ டாக்டர் சொன்னாங்க ரொம்ப தூசி விட சின்னதான அந்த முட்டையை பார்க்க முடியாது அப்படின்னு. பட் இங்கே வைக்கும்போது 2-3 ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்களா? நார்மலாக நான் ஒரு 5-6 கேஸ் பார்த்தேன், 2-2 தான் பேபி பிறகுறாங்க IVF போனோம் எல்லாமே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்?
0: கேள்வியை நானே கேட்கலாம் தான் இருந்தேன், நீங்கள் கேட்டுட்டீங்க.
2: ஓகே, தேங்க்யூ சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: ஸோ மிஸ் விஸ்வநாதன், தேங்க்ஸ் இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா நான் அவர்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மக்களுக்கு வந்து பொதுவாக IVFனாலே 2 குழந்தை 3 குழந்தை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா IVFல தான் உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணுன்ற முடிவை கூட நம்ம எடுத்துகிட்டு பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வேணும்னா உங்களுக்கு ட்வின்ஸ் வேண்டான்னா சிங்கிள் கருவை போட முடியும். ஆனால் இயற்கையிலேயோ இல்லை IUI மெத்தட்லேயோ அந்த கண்ட்ரோல் யார் கையிலையும் இருக்காது. ஸோ IVFனாலே ட்வின்ஸுன்றது கண்டிப்பாக கிடையாது. இப்போல்லாம் நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நானே சிங்கிள் கரு போதுமான்னு சொல்லி சிங்கிள் தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் IVFோட சக்ஸஸ் ட்வின்ஸோ ட்ரிப்ளட்ஸோ கிடையாது சார். ஒரு ஆரோக்கியமான சேஃபான ப்ரெக்னென்சியில் ஒரு குழந்தை பிறக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் IVFோட சக்ஸஸ். ஸோ ட்வின்ஸ் தான் IVFல வரணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. பட் ஆனாலும் ஏன் 2 கருக்கள் போடப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 போட்டால் வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஒரு கரு நல்லா இல்லை வளரலைனாலும் இன்னொரு கரு காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் 2 கரு இல்லை 3 கரு போடுறாங்க. பட் நமக்கு கரு நல்லா இருக்கும் பட்சத்தில், சின்ன வயது பெண் அப்படின்னாலோ இல்லை முன்னாடி கர்ப்பப்பையில் சர்ஜரி ஆயிருக்குனாலோ, நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி நானே சிங்கிள் தான் போட்டுக்கோங்கன்னு பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். பேஷண்ட்ஸ் தான், மேடம் 2 போடுங்க, மேடம் 3 போடுங்கன்னு இப்போலாம் கேட்குறாங்க.
0: ஓகே,
1: ஸோ இப்போ ஆப்போசிட் தான் ட்ரூவாக இருக்கு.
0: இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக ஒரே வடி தடவையில் முடிஞ்சிடும், இன்னொரு குழந்தை மறுபடி நம்ம வந்து கருத்தரிச்சு அதுக்கு டெலிவரி பார்த்து அது கஷ்டம் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ?
1: அண்ட் இன்னொன்று என்னென்னா சார், 2 கரு போட்டோன்னா போடுற எல்லாருக்கும் 2 குழந்தை வர்றதில்லை. இப்போ நான் 10 பேஷண்ட்டுக்கு 2 கரு போட்டோன்னா அதில் ஒரு 3 பேருக்கு தான் ட்வின்ஸ் வரும். அண்ட் எங்களோட ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 2 கருக்கு மேலே எவ்வளோ கேட்டாலும் போடுறதே கிடையாது, மேக்ஸிமமே 2 தான் இப்போல்லாம்.
0: ஓகே,
1: ஸோ அந்த ரிஸ்க் ஆஃப் ட்வின்ஸ் என்ன ஆகும்னா ப்ரெக்னென்சியில் தான் அது பிரச்சனை வரும். 2 குழந்தையாக இருக்கும் போது குறை பிரசவம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் மேடம், உங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு கேள்வியை கேளுங்க.
3: ஆஃப் பண்ணிடுறேன் சார், ஆஃப் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி 2 குழந்தைகளா பிறந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுல என்னோட கசின் பிரதர் ஒருத்தருக்கு 3 குழந்தைங்களா பிறந்தது. ஆனா அந்த 3 குழந்தையில 1 குழந்தை மட்டுமே நல்லா இருக்கு.
0: ஓகே,
3: பார்த்த 2 குழந்தைகள் இல்லவே இல்லை. இன்னொருத்தருக்கு 2 குழந்தைகள் வந்து 1 குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து அது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இறந்து போயிடுச்சு.
0: ஓகே,
3: ஆனா இதுக்கு என்ன காரணம் என்ன, அவங்க அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க இல்லையா அப்படின்றதுக்காக தான் டாக்டர் இதை கேட்கணும்னு நினைச்சேன்.
0: ஓகே ஓகே
1: ஓகேம்மா, இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. ஏன்னா நிறைய பேர் மனசில் இந்த இது இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கரு போடுறது இப்போ உள்ள காலகட்டத்தில், இப்போ நாங்கள் மெஜாரிட்டி எல்லாருமே 2 கருக்கு மேலே போடுறது இல்லை சார். ஸோ 3ன்றது கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி, அதுவும் 3வது நாள் க்ரோத் உள்ள கருவை போடும்போது தான் 3 கரு போடுவாங்க. நாங்கள் வந்து யூஸ்வலாக 2க்கு மேலே போடுறது இல்லை. அடுத்தது, அந்த குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளமே ஏன் கண்டுபிடிக்கலை அப்படின்ற உங்கள் கேள்விக்கு விடை என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முட்டையே தூசியை விட சின்னது. ஸோ கருவை போடும்போது அதுவுமே மைக்ரோஸ்கோப் கடியில் தான் பார்த்து போடும்போது அதுக்குள்ளே இருக்க ஹார்ட் எப்படி இருக்குது, லங்ஸ் எப்படி இருக்குன்னெலாம்

0: பார்க்க முடியாது. லங்ஸ் ஹார்ட் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் ஸ்கேன்லேயே தெரியும். ஸோ நம்ம ஒரு உயிரை தான் உள்ளே போடுறோம், அதாவது விதையை உள்ளே போடுறோம். அண்ட் ஒன்ஸ் அவங்க கன்சீவ் ஆனப்புறம் இயற்கையாக ஒரு பொண் கன்சீவ் ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்னன்றது எல்லாமே 3 மாதம் 5 மாதம் ஸ்கேனில் தான் தெரியுன்ற மாதிரி தான் இதுவுமே.
1: ஓகே டாக்டர், அடுத்து நேயர் வணக்கம். ரெயின்போ
2: ஹலோ.
1: வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க.
2: வணக்கம், புண்ணேரி ஜெகண்டையில இருந்து கலிராமன் பேசுறேன் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட்
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா IVF அதோட ப்ராசஸ் எவ்வளவு நாளைக்கு பண்ணுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: முன்னாடிதான் அந்த 3 வாரம் எல்லாம் ஊசி போடுற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆயிடுச்சு. யூஸ்வலா பீரியட் வந்து 2nd day 3rd day இருந்து தான் நாங்க இன்ஜெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். மேக்ஸிமமே 10 days இன்ஜெக்ஷன்லயே எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்துடுது. ஸோ ரைட்டாக பார்த்தா ஒரு 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு ப்ராசஸே முடிஞ்சிடும். அதாவது பேஷண்ட்டுக்கு எக்கை நாங்கள் எடுக்கிறது, இன்ஜெக்ஷன் ஆரம்பித்து ஒரு 10 நாள் இன்ஜெக்ஷன், அப்புறம் ஒரு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் நைட்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு 12th day எக்கை எடுக்கிற மாதிரி வந்துடும்.
1: ஓகே.
0: ஸோ பேஷண்ட்டுக்கு பார்த்தோன்னா டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே 2 வாரம் தான் வரும். அண்ட் இப்போ எல்லாமே 2 பகுதியாக பண்ணுறோம். அதாவது ஒரு பகுதியில் கருவை உருவாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், பார்ட் 2ல அதை பேஷண்ட்ஸோட கர்ப்பைக்குள்ளே செலுத்துறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இப்போ மேக்ஸிமம் பிரிஞ்சிடுச்சு. ஸோ பார்ட் 1 2 வாரம், பார்ட் 2ல பார்த்தோம்னா அந்த கருவை உள்ளே போடுறது ஒரே நாள் வேலை தான், மிச்சம் எல்லாமே டேப்லெட்ஸ் தான்.
1: ஓகே.
0: ஸோ பார்ட் 2 இஸ் ஆக்சுவலி ஒரு IUI ட்ரீட்மெண்ட் மாதிரி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 2 டேஸ் பேஷண்ட் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வேலையை செஞ்சுக்கலாம்.
1: ஓகே. இப்போ எக்ஸாக்டாக வந்து பீரியட்ஸ் வந்ததுல இருந்து எந்த நாளில் அந்த கருமுட்டையை எடுத்தால் அது வந்து ஆரோக்கியமாயிருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு?
0: 2nd day 3rd day எல்லாம் மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 நாள் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம முட்டை எடுக்கும்போது ஒரு 12th 13th பீரியட்ஸ் வந்து இருக்கும் சார்.
1: ஓகே.
0: ஸோ 2nd day 3rd day பார்த்தோம்னா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க மாட்டோம். இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ஃபாலிக்கிள்ஸை ஒரு பூ மாதிரி நல்ல மலர வச்சு அந்த ஒரு 12th day 13th day எடுக்கும்போது தான் ஒரு நல்ல முதிர்ச்சியான முட்டைகள் நமக்கு கிடைக்கும்.
1: ஓகே. முன்னாடி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, இப்போ ட்வின்ஸாக பிறக்கும்பொழுதோ இல்லை 3 குழந்தைகள் பிறந்ததில் 2 குழந்தைகள் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஜென்ரலாக எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போது ட்வின்ஸாக ஒரு கரு உருவாகும் பொழுது, 2 குழந்தைகள் அப்படின்னு உருவாகும் பொழுது, பொதுவாகவே வந்து அவங்களுடைய பாடி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பகிர்ந்து 2 பேருக்குமே கொடுக்கப்படணும், அப்போது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிங்கிளாக பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் ட்வின்ஸாக பிறக்கிற குழந்தைக்கும் உடல் ரீதியாக சில வித்தியாசங்கள் இருக்கும், ஹெல்த் அளவில் வந்து கொஞ்சம் அவங்க வீக்காக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டாக் இருக்குது. இது உண்மையா இல்லை மித்தா டாக்டர்?
0: கண்டிப்பாக உண்மைதான் சார். ஏன்னா இயற்கை என்ன பண்ணுது, எல்லா பெண்களுக்கும் 1 குழந்தை தான் கொடுக்குது. அதாவது இந்த உடம்புக்கு இதுதான் கரெக்டுன்ற மாதிரி. ஸோ சில சமயம் இயற்கையாகவே சில பெண்ணுக்கு ட்வின்ஸ் வரும், நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணாமலேயே. ஸோ ஜென்ரலாக ட்வின்ஸ் அப்படிங்கும்போது வாந்தி வர்றதுலேருந்து, ப்ரெக்னன்சி வாமிட்டிங்லேருந்து ட்வின்ஸ்க்கு பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் மெயின் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, அந்த கர்ப்பப்பை ஒரு அளவுக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆக முடியலன்னா, அந்த ரொட்டீன் அந்த 9 மாதம் கழித்து பிறக்கிறது, 40 வாரத்துக்கு அப்போ பிறக்கிறதுக்கு பதிலாக சிலருக்கு 7th மாதம் 8th மாசத்துலேயே பிரசவ வலி வந்து அந்த குழந்தைகள் சீக்கிரமே உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த கண்ணாடி பெட்டி, இன்குபேட்டர் அதெல்லாம் தேவைப்படுது.
1: இப்போது ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விமனுக்கு வந்து இந்த IVF பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, பொதுவாக அதனால் கருவுறுதல் தள்ளி போகும் சரிங்களா. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வர்றாங்க, வெளியில் எடுத்துட்டோம், எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம அந்த இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, நார்மலாக வந்து ஒரு ஹெல்த்தியான லேடிக்கு உள்ளே வந்து குழந்தை வளர்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்துருமா? இந்த இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து அதை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாதிக்காதா?
0: பொதுவாக IVF ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு உயிரை உருவாக்குறோம், அவ்வளோதான். லேபில் உருவாக்கி ஒரு 5 டேஸ் வளர்த்துட்டு உள்ளே போடுறோம். ஸோ உள்ளே போட்ட அப்புறம் இயற்கையாக ஒரு பொண்ணு கன்சீவ் ஆனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ப்ரெக்னென்சியில் வரலாமோ, என்னென்ன ப்ராப்ளம் அந்த குழந்தையில் இருக்கலாமோ, அது எல்லாமே இருக்கும்.
1: ஓகே.
0: ஸோ எங்களோட ஹெல்ப் வந்து கிரியேஷன் ஆஃப் அன் எம்பிரியோ, அவ்வளோதான். பட் கருவை உள்ள செலுத்தினதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் தே வில் பி லைக் நார்மல் பிரெக்னென்ட் விமன்.
1: ஓகே.
0: அண்ட் நீங்க சொன்ன அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ள எல்லா பெண்ணுக்கும் கண்டிப்பா IVF தேவைப்படாது. முக்காவாசி அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு PCOD ப்ராப்ளம் இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரியன் இருக்கும். ஸோ

0: அவங்களுக்கு மெயின் பிரச்சனையே அந்த கருமுட்டையே ரொம்ப ஸ்லோவாக மந்தமாக இருக்கும், உருவாகாது. ஸோ மெஜாரிட்டி அவங்களுக்கு வெறும் மாத்திரைகள் கொடுத்து அந்த கருமுட்டை வளர்ச்சியை ஏற்படுத்தி இயற்கையாக சேர்ந்துருங்கன்னே சொல்லிடுவோம். அதுலேயே கூட பாதி பேருக்கு நின்றும். அதில் நிற்கலைன்னா அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு டியூப்ல எதுவும் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஐயூஐ ட்ரீட்மெண்ட். ஐவிஎஃப் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா தான் ஐவிஎஃப் கடைசி AK-47 தான் எங்களுக்கு.
1: AK-47
0: கடைசி ஆயுதம்.
1: ஓகே, இன்னும் நிறைய கேள்விகள் டாக்டர் கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க 298-6-0038 2952-5254 எங்களுக்கு. இப்போ நம்ம நாணயம் படத்திலேருந்து பாட்டு கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடப்பட்டு தாமரை வரிகளை ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4. எல்லாமே சமையலோடு

0: 3:42 ஹலோ டாக்டர் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க.
2: வணக்கம்
1: டாக்டர்.
2: வணக்கம். எனக்கு
1: 33 இயர்ஸ்
2: ஆகுது. ஓகேம்மா.
1: ஓகே. ப்ரீப்ரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த ஃபாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து டென்ஸ் போய் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அது இம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் சொல்லல, பட் அது ஒரு எனக்கு யூஸ்வலா 27 or 28 days சைக்கிள் அண்ட் பீரியட் ஃப்ளோவும் கம்மி அந்த மாதிரி இருக்கு. மாதிரி 4 days வரும். இப்போ 1.5 days மேக்ஸிமம் போனா 2 days அவ்வளவுதான் இருக்கு. இதுல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் பாக்குறோம்?
2: ஓகேம்மா. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாக ஓவுலேஷன் நடக்கலாமா? பொதுவாக நம்ம 14th தான் எக் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறோம், பட் அது ப்ளஸ் ஆர் 2 days முன்ன பின்ன இருக்கலாம். பொதுவாக ஷார்ட் பீரியட்ஸ் இருக்கிற உங்களை மாதிரி சில பெண்களுக்கு 25 நாளுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருமா? பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் லாங் அஸ் ஃப்ளோ ஓகேன்னா அது நார்மல் தான். ஸோ நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 11th day கூட ஓவுலேஷன் ஆகி பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஓவுலேஷனாக இல்லையான்றது நம்ம அசியூம் பண்ண முடியாது. அன்லெஸ் நம்ம ஸ்கேன் பார்த்து அந்த ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகுது அப்படின்னா தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுமா.
1: முன்னாடியை விட ஒரு 5-6 cycles
2: யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ளோ கம்மியாகுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையோட லைனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. சில சமயம் லைனிங் ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா ஃப்ளோ கம்மியாகும். தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தால் ஃப்ளோ கம்மியாகும். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு தைராய்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேனில் எண்டோமெட்ரியல் திக்னஸும் பார்த்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும்மா.
1: ஓகே. இதனால் ப்ரெக்னென்சி இஷ்யூஸ் அது மாதிரி சொல்ல முடியுமா?
2: இல்லைம்மா, அதனால கண்டிப்பாக நிற்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா 33 இயர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இது செகண்ட் பேபிக்கு பார்க்கும்போது கருமுட்டை எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு AMH ஒரு டெஸ்ட் இருக்குமா?
1: சில ஓகே
2: ஓகேம்மா. அந்த AMH லெவல் நார்மலாக இருந்ததுன்னா நம்ம பயப்பட வேண்டாம். சில பேருக்கு கருமுட்டைகள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு AMH லெவல் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ளோலாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும்.

0: சோ நீங்க 900 AMH 900 ரொம்ப நல்ல வேல்யூமா, நார்மலே அரௌண்ட் 2-3 தான் சொல்லுவோம். சோ அதனால நீங்க அப்ப அத பத்தியும் பயப்பட வேண்டாம்மா.
1: ஓகே மேடம், தேங்க் யூ. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க கேள்வியை கேளுங்க சார்.
2: சார், நான் வெல்லூர்ல இருந்து அனோஷ் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: சார், ஒண்ணு டாக்டர், முதல்ல ஐவிஎம்டி விஷஸ்.
0: நன்றி சார், வணக்கம்.
2: ஆமா டாக்டர், முதல்ல உங்களுக்கு விஷஸ் முதல்ல. ஆன் பிஹாஃப் ஆஃப் எல்லா லிஸ்னர்ஸ், அந்த மாதிரி விவேதாதி லிஸ்னர்ஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் என்னுடைய முக்கியமான கேள்வி டாக்டர், எல்லாரும் பேருக்கு கேள்விடா. இப்போ ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்கு டாக்டர். இப்ப வந்து எல்லா பேஷண்ட்ஸும் கப்பல்ஸும் போறாங்க. இப்போ நீங்க வந்து அந்த குழந்தை, அந்த பேபி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பர்சனலா சர்டிஃபை பண்றீங்களா டாக்டர்? அதாவது இந்த கப்பல்ஸ்க்கு தான் இந்த பேபி வந்துச்சு அப்படின்னு ஏதாவது சர்டிபிகேஷன் உண்டுங்களா? இதுல வந்து WHO ஏதாவது புரோட்டோகால் ஏதாவது இருக்குங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: கரெக்ட், இந்த குழந்தை இவங்களோட குழந்தை தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி என்ன உத்தரவாதம்னு கேக்குறாரு.
0: கண்டிப்பா சார். சார், இது வந்து எங்க கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்கிற கேள்வியை தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மெத்தட் இருக்கு சார், அது வந்து எங்களுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும். அதாவது நாங்கள் ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் சம்மரியில் அவங்களோட எக்கு அவங்களோட ஸ்பெர்மில் உருவானதுன்னு சம்மரியில் கண்டிப்பாக கொடுப்போம். அது ஒன்று, முதல் கேள்வி. நீங்கள் டாக்குமெண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக கொடுப்போம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்பெர்ம் எக்கு அவங்கவுங்களோடதே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட லேட்டஸ்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது சார், அதாவது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். இப்போ நீங்கள் மால்க்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பார்கோட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒரு மிஷின் வைப்பாங்க, சவுண்டு வரும், அந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்லேயும் நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் சார். ஸோ அந்த ஸ்டிக்கரில் அந்த பேஷண்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, அவங்க அந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்க்குற அந்த டேபிளில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் இருக்கும். ஸோ தப்பான ஸ்பெர்மும் எக்கும் கிட்ட வந்ததுன்னா மானிட்டரில் ஒரு பெரிய அலாம் அடிக்கும், ஸ்டாப் த ப்ரொசீஜர்
2: அப்படின்ட்டு
0: எங்கள் லேப். எஸ், ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த ஒரு ஐடி டேக் கொடுத்துருவோம், அவங்களோட எக் இருக்கிற டிஷ்லேயும் ஸ்பெர்ம் இருக்கிற டிஷ்லேயும் அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவோம். ஸோ அந்த ஸ்பெர்மும் அந்த எக்கும் கிட்ட வந்தால் மட்டும்தான் எங்களால் ப்ரொசீஜரே பண்ண முடியும். தவறான ஸ்பெர்மும் எக்கும் வந்தால் பெரிய அலாம் அடிக்கும், அண்ட் டாக்டருக்கு மெசேஜ் போயிடும், எங்களால் ப்ரொசீஜரே பண்ண முடியாது. இதெல்லாம் இப்போ வெளிநாட்டில் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டிலேயும் நாங்கள் கடந்த ஒரு 2-3 வருஷமாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், சின்னதாக சொல்லணும்னா ஆர்ஐ விட்னஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது சார்.
2: ஆர்ஐ விட்னஸ் சிஸ்டம்,
0: ஆமாம், இது வந்து எங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் கரு உள்ளே போடும்போது கூட அந்த டிஷ்ஷில் நேம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டிஷ் எடுத்தால் தான் எங்களால் பண்ண முடியும், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் அலாம் சிக்னல் அடிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு, ஆ சொல்லுங்கள் சார். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எங்களுக்குமே ஒரு மன நிம்மதி கொடுக்கும் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருன்றது தூசியை விட சின்னது, இது யாரோடது அப்படின்ற பேரோடு அது வராது. அதனால் இந்த சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு.
2: ஸோ
0: ஆமாம் சார், வளர்ச்சி வளர்ச்சி வந்து ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குது. சோ அவங்களோடது தான் எங்களால பயன்படுத்த.
2: இன்னொரு பெரிய விஷயம், நம்ம இந்தியால கூட இந்த மாதிரி இதெல்லாம் இருக்க நமக்கு வந்து பிரைட் தானே டாக்டர்.
0: கண்டிப்பா சார், நாங்க இதை கடந்த 3 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம் சார் எங்க லேப்ல. ஆர்ஐ விட்னஸ் சிஸ்டம் சார், அவங்க கருவை போடும் போது அந்த டிஷ்ல அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் வந்து அப்படியே நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு இது ஓகே நம்மளோடது தான் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ரூமில் உட்காந்து அதை கம்ப்யூட்டரில் பார்ப்பாரு. நாங்கள் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கிறதுனால அவர் வந்து அந்த உள்ளே போடும்போது அந்த டிஷ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேமை பார்ப்பாரு, ஒய்ஃப் நேம் பார்ப்பாங்க.
2: என்னங்க
0: சார்,
1: கோல்மால்னு ஒரு படம் வந்து, அந்த படத்துல வந்து இந்த கரு மாறி போயிடும், அதை வச்சுதான் அந்த ஃபுல் பிளேவும் பண்ணிருப்பாங்க. இந்த டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.

0: ஓகே. ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் இந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் OHSS அப்படின்னு சொல்கிறாங்கள, இது வந்து எந்த ஸ்டேஜில் போகும்போது வரும், அதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது?
1: ஓகே, ஸோ இந்த IVF ட்ரீட்மெண்ட்டில் தொந்தரவு அப்படின்னா இது ஒன்று தான் சார், பெரியது, மற்றது எல்லாமே சிம்பிள் ப்ரொசீஜர். ஒன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது, IVF பண்ணுற எல்லாருக்கும் வராது. பொதுவாக நிறைய முட்டைகள் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 20 முட்டைகளுக்கு மேலே யாருக்கு இருக்கும், PCOD பெண்களுக்கு முட்டைகள் அதிகம் இருக்கும், சில சமயம் 20-30 முட்டைகள் வரைக்கும் கூட கிடைக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த ஓவரி பெருசாயிடும் இல்லையா, அவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் வளரும் போது ஒரு சின்ன சைஸ்ல இருந்தது ஒரு கொய்யா பழ சைஸ்க்கோ இல்லை ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்க்கோ அது விரியும் போது இந்த பிரச்சனை வரும்.
0: இல்லை ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து IVF-க்கு ரெடி ஆகும்பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பீங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் வந்து கருமுட்டையுடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கொடுப்பீங்கல்ல, அதனால இது வராதா?
1: நல்ல கேள்வி. ஆக்சுவலாக கருமுட்டைகளை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா கருமுட்டைகள்ன்றது பிறக்கும் போதே கடவுள் ஒரு பேக்ல போட்டு பெண்ணுக்கு கொடுத்துருவாரு.
0: ஓகே,
1: ஸோ நாங்கள் கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் அந்த கர்ப்ப முட்டைப்பையின்ற பாத்திரத்துக்குள்ளே என்ன அரிசி இருக்கோ அதை தான் வேக வைக்கும்.
0: ஓகே,
1: ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த எண்ணிக்கை மாறுபடும். நாங்கள் கொடுக்கறது அவங்க ஓவரியில் இருக்கிற ஃபாலிக்கிள்ஸ் என்ன இருக்கோ அதை வளர வைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி ஒரு கைப்பிடி அரிசி இருக்குன்னா நம்ம எவ்வளோ நெருப்பு வச்சாலும் அந்த ஒரு கைப்பிடி தானே சாதமாகும். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுதான் வளரும். இப்ப PCOD பெண்களுக்கு பாத்திரத்திலே அரிசி நிறைய இருக்கும், சோ நாங்க நெருப்ப கம்மியா வச்சா கூட அவங்களுக்கு எல்லாமே பெருசாகி வரும்போதுதான் இந்த ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் வரும். இது யூஸ்வலா எக் எடுத்து ஒரு வாரத்துக்குள்ள வெளிப்படும். ஆனா இப்ப உள்ள காலத்துல ஆல்மோஸ்ட் 0 OHSS லெவலுக்கு எல்லா கிளினிக்ஸும் மாறிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்த ரிஸ்க் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆரம்பத்திலே கம்மி டோஸ் கொடுப்போம். அண்ட் மெயினா எப்ப ப்ராப்ளம் வரும்னா அதே மாதம் கருவை உள்ள போட்டால் தான் வரும். இப்போ நாங்கள் அதை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரித்ததுனாலேயே இந்த ப்ராப்ளம் பாதி குறைஞ்சிருச்சு. அண்ட் கொடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷனும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கறதுனால ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் லெவலுக்கு இந்த OHSS ப்ராப்ளம் வந்துருச்சு.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ டாக்டர்.
0: வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
2: ஆக்சுவலி நான் வந்து 27 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 5-6 மந்த்ஸாக நாங்கள் பிளான் பண்ணுவோம். கன்சல்ட் பண்றப்போ பாடிக்குலர் ஸ்டடி அண்ட் அவங்களுக்கு காசா எல்லாமே எடுப்போம், பட் ஆனா கிளிக் ஆகல. அண்ட் ஆல்சோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்டிங்ஸ் ஒரு 4-5 டேஸ் முன்னாடி வருது. ஸோ இது அதனால இஷ்யூஸா இல்ல எதுனால என்னன்னு தெரியல.
1: ஓகேம்மா, ஸோ உங்களோட ஒரு கேள்விக்கு முதல் பதில் சொல்கிறேன். அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி 2-3 நாள் ஸ்பாட்டிங் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோ வர்றது நார்மல். சில பெண்களுக்கு முதல்ல ஃப்ளோ வரும், அப்புறம் ஒரு 4 நாளைக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இது வந்து 2-3 டேஸ் தான் இருக்குன்னா இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியும் நிற்கலை, அவருக்கு கவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து செக் பண்ண வேண்டியது உங்களோட கரு குழாயில் எதுவும் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கருக்குழாய்ங்கிறது முடி அளவுக்கு தான் இருக்கும், இதுவுமே ஸ்கேனில் பார்க்க முடியாது. ஸோ கருக்குழாயில் பிளாக் இருக்குன்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எத்தனை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாலும் நிற்காது. ஸோ நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் எதுவும் பிளாக் இருக்கா அப்படின்றதுக்கு HSG அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாமா. உங்கள் மருத்துவரோட ஆலோசனையோடு இதை பிளான் பண்ணிக்கோங்க.
0: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். டாக்டர் அடுத்த கேள்வி, இப்போது ஃப்ரோசன் எம்ப்ரியோ ஃப்ரெஷ் எம்ப்ரியோ அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது எது வந்து ரொம்ப சூட்டபிளான ஒன்று, அப்படி ஏதாவது இருக்கா?
1: நல்ல கேள்வி சார். அதாவது ஃப்ரெஷ் எம்ப்ரியோங்கிறது அந்த பெண்கிட்டேருந்து முட்டையை எடுத்து ஒரு 5 நாள் கழித்து அதை கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது.
0: ஓகே,
1: ஃப்ரோசன் எம்ப்ரியோன்னா அதே கருவை 5வது நாள் நம்ம க்ரையோ கேன்ஸ்ன்னு இருக்குது, அதாவது லிக்விட் நைட்ரஜன் தண்ணி மாதிரி இருக்கும், அந்த சில்னஸ் கொடுத்து அதை ஃப்ரீசிங் பண்ணிவிட்டு ஒரு 1-2 மந்த்ஸ் கழித்து அந்த பேஷண்ட் ரெடியாக இருக்கும் போது பண்ணுறது. இப்போ இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஃப்ரெஷ் எம்ப்ரியோவில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரு ரோஜா பூ மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு போகாமல் அப்படியே உள்ளே போகுது.
0: ஓகே,
1: ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த கரு ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு வருது. ஸோ அது நெகட்டிவ் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த ஓவரி எல்லாம் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஓவரி பெருசாக இருக்கும்போது நிறைய ஹார்மோன் லெவல்ஸ் அப்நார்மலாக இருக்கும், அப்போ கரு பிடிச்சிக்கும் திறன் குறையும். ஸோ ஃப்ரோசன் எம்ப்ரியோவில் முட்டைப்பை அமைதியாக இருக்கும், ஸோ அது நல்லது. ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் கரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது கருக்கும் நல்லது.
0: ஓகே,
1: ஆனால் சேஃப்டி

0: பார்த்தோன்னா ஃப்ரோசன் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஃபாலிக்கிள்ஸ் வரும்போது அதே மாதம் கரு போட்டு ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அந்த ஃபாலிக்கிள்லாம் சுருங்கிறதுக்கு பதிலாக வீங்கிடும். அப்போ இந்த OHSS ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் 90% நாங்கள் சேஃப்டிக்காக ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம்.
1: ஓகே, ஃப்ரோசன் எம்ப்ரியோங்கிறது எத்தனை நாள் சொன்னீங்க, எத்தனை நாள் வச்சிருக்கணும் அதில்
0: யூஸ்வலாக?
1: இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வச்சிருக்கலாம்?
0: நல்ல கேள்வி. எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம் சார், வருஷ கணக்காக வச்சுக்கலாம். பட் அந்த மீடியா அந்த டெம்பரேச்சரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுருந்தோன்னா
1: ஓகே
0: 20 வருடம் 30 வருடங்கள் கூட வச்சுக்கலாம்.
1: ஓ,
0: ஸோ எனக்கு நிறைய பேஷண்ட்க்கு 5 இயர்ஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு வருவாங்க. அப்போ திருப்பி IVF பண்ண வேண்டாம், ஏற்கனவே ஃப்ரீசிங்கில் இருக்க கருவை எடுத்து நம்ம உள்ளே போட்டு அவங்க பாசிட்டிவ் ஆகிருக்காங்க.
1: ஓகே,
0: ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா எவ்வளோ டைம் வந்து இம்மெட்டீரியல்.
1: ஓகே டாக்டர், இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த PGT டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த PGT டெஸ்ட்டுங்கிறது எதுக்கு?
0: ரொம்ப நல்ல கேள்வி. இதுவும் விஞ்ஞானத்தோட ஒரு ரியல் ஹெல்ப்னு சொல்லுவோம். இந்த PGTன்றது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங். அதாவது புரியும்படியாக சொல்லணும்னா, நிறைய பேஷண்ட்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பேபிக்கு ஏதாவது அப்நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து டெஸ்ட் எடுத்து ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக, ஒரு கரு உங்களுக்கு உள்ளே வந்தது அது ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம வெளியவே அந்த கரு ஜெனட்டிக்கலாக நார்மலான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங்.
1: ஓகே,
0: அடுத்தது சிலருக்கு முதல் குழந்தை ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டியோட இருக்கும். உதாரணத்துக்கு டவுன் சிண்ட்ரோமோட ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்கு, நீங்க செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிறீங்க, திருப்பி அதே ப்ராப்ளம் வந்துருமா டாக்டர், பயமா இருக்கு அப்படின்னு அந்த கன்சர்ன் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு கருவை எடுத்து எந்த கரு ஆரோக்கியமா இருக்கோ அந்த கருவை மட்டும் நம்ம உள்ள போடலாம். ஸோ ஒரு குழந்தையை சுமந்து அது 5 மாசத்துல அப்நார்மல்னு கண்டுபிடிச்சு நம்மளே அதை அபார்ட் பண்றதுக்கு பதிலாக முன்னாடியே டெஸ்ட் பண்ற மெத்தட் இது.
1: ஓகே, மேக்ஸிமம் எத்தனை நாள் நம்ம இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்?
0: கருவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா எப்போனாலும் பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கருவிலேருந்து லேசர் மூலமாக ஒரு செல்லை கட் பண்ணி ஜெனட்டிக் டெஸ்டிங் லேபுக்கு அனுப்புவோம்.
1: ஓகே ஓகே,
0: ஸோ அந்த லேப்லேருந்து ரிசல்ட் வர 3 வாரம் ஆகும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி எப்போ வேணால் போட்டுக்கலாம் கருவை.
1: ஓகே டாக்டர், இப்போது ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி IVF அப்படின்னு வரும்பொழுது பொதுவாகவே ஏற்கனவே குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய சோசியல் ப்ரெஷர்லாம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வரும்பொழுது மென்டலி அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் டாக்டர்?
0: இது ரொம்ப நல்ல கேள்வி சார். ஏன்னா நான் என்னோட இவ்வளோ 20 வருஷம் 25 வருஷம் இந்த துறையில் இருக்கும்போது பார்த்ததில் மன அழுத்தம் கண்டிப்பாக வெற்றியை குறைக்கும்.
1: ஓகே,
0: இது எதை வச்சு சொல்கிறேன்னா, நிறைய பேஷண்ட் நான் கஷ்டப்பட்டு IUI 4 சைக்கிள் ஃபெயில் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் IVF-லேயே 3வது ட்ரான்ஸ்ஃபரில் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அதே பேஷண்ட் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பார்த்த உடனே தானாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வராங்க. எனக்கு முதல் தடவை ஆச்சரியமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேஷண்ட்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேபி IVF-ல இருக்கும், அந்த குழந்தைய பார்த்து ஜாலியாக ரிலாக்ஸ் ஆன உடனே தானாக கன்சீவ் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க.
1: ஓகே ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்கள்.
0: இப்போ ரொம்ப நல்ல விஷயம், நம்மளோட அரசாங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த IVF துறையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தகுதியான பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே, ஜென்ரலாக நீங்கள் சொல்ல வேண்டிய விரும்பக்கூடிய விஷயம் இந்த பேஷண்ட்ஸுக்கு, இந்த தம்பதிகளுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கணும் அந்த மாதிரி?
0: ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புறது, குழந்தை இல்லைன்னா மனசு தளராதிங்க.
1: ஓகே,
0: கண்டிப்பாக நடக்கும். அது இப்போ உள்ள விஞ்ஞான இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையை கொண்டு வாங்க. ரெண்டாவது, அதையே நினச்சி மன அழுத்தத்துக்கு போகாதீங்க. மன அழுத்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றியை பாதிக்கும். ரெண்டாவது, என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் வருங்கால சந்ததியினருக்கு, குழந்தை மட்டும் பருவத்தை பயிர் செய்தான்.
1: மேக்ஸிமம் எத்தனை வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பெண்களுக்கு?
0: ஜென்ரலாக ஒரு 35 வயசுக்கு மேலே எக்கோட நம்பரும் குறையும்.
1: ஓகே,
0: நம்பர் மட்டும் இல்லை குவாலிட்டியும் குறையும், ப்ளஸ் குழந்தைக்கும் அதில் நிறைய ஜெனட்டிக் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இருந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம மறுபடியும் பேசுவோம், இன்னும் நிறைய கேள்விகளை தொடர்ந்து கேட்போம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.
0: FM ரெயின்போக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கு

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தால் கசிவு மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி

வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ள போதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இருநாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் சிம்பாப்வே அணி சற்று முன் வரை 4.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்றது நான் யானி. நேரம் 5:03 ஆயிட்டுருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடல் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில சில கனவுகள் இருக்கும், இல்ல சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு சொல்ல நிறைய நம்மளுடைய வாழ்க்கை பயணம் முழுக்கவே நம்மளுக்கு நம்ம நினைச்ச அந்த ஆசைக்கும் நம்ம நினைச்ச அந்த கனவு அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடலாதான் எப்பவுமே இருக்கும் இல்லையா. அதுல சில நேரங்கள்ல சில நம்மளுடைய கனவுகள் வந்து நமக்கு நிறைவேறாம போகலாம், ஆனால் சில நேரங்களில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து தவிர்த்துற மாதிரியான சில சூழல்கள் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு வேலை இந்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கனவாக இருந்திருக்கும், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஓரளவு பெற்றோர் விட்டு நான் போக முடியாது, இல்லை ஒரு நண்பர்களை விட்டு நான் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த வேலையை வந்து விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஏதோ ஒரு தருணம் இருக்குது. நம்ம பிடிச்ச ஒரு வேலையோ இல்லை பிடிச்ச ஒரு விஷயம், நம்மளுடைய நண்பர்களுக்காக நம்முடைய பெற்றோர்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து போகாமல் இருந்திருக்கிற சில சூழல்கள் வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததா நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-3, 298-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய பாடல்களும் நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக அரிய திரைப்படத்தில் இருந்து சித்ஸ்ரீராமோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எப்பவுமே சமதுள்ள

0: வடை கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பெற்றோர்கள் கூட இருக்கணும், இல்லை உங்களுடைய நண்பர்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வேலையை வந்து விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் கேட்டுட்ருந்தேன். ஸோ அடுத்த நேர் யார் இங்கேருந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்க மேம்?
0: நல்லமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் யாழினி மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்றக்கூடிய ப்ராஜெக்ட்ல எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது கிடைச்சது மேம். இப்ப கனடா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது

0: இருந்தது. ஆனா நான் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் மேம். கிடைக்கக்கூடிய காசு அதுவும் நம்மளுடைய நாட்டிலேயே இருந்தா போதும், எதுக்கு ஆன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது வந்து முக்கிய ரீசன், அப்பா அம்மா நான் ஒரே ஒரு பையன் அப்படிங்கறதுனால அவங்களை டேக் கேர் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா ரீச்சபிள் பிளேஸ்ல இருந்து இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான். சோ எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலியில ஒரே ஒரு பையன் அப்படிங்கறதுனால நம்ம எதுக்கு அயல் நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானு இங்கேயேதான் நம்ம இந்தியாலேயேதான்
1: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
1: இருந்தே நான் நல்லா சயின்ஸ்லாம் நல்லா படிப்பேன், படிச்சு இஸ்ரோல சயின்டிஸ்டா வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை மேடம். ஆனா எங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்க, அவனால உடல்நிலை சரியில்லை. நானும் போன எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், ஆனா அந்த வேலைகள்லாம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கல.
2: அதே
1: மாதிரி என்னோட வீட்டு சூழ்நிலைனால நான் மதுரையிலே வந்து வேலை பார்க்கற மாதிரி ஆயிப்போச்சு.
2: ஓகே, நன்றி நன்றி. ஒரு ஏக்கமா இருக்கு. ட்ரை பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம் இல்லையா?
1: பண்ணலாம் மேடம், இன்னும் வீட்டு விட்டு வரைய வர
2: முடியாது. ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம். நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சொல்லுங்க.
2: வணக்கம்
4: வெளிமாநிலத்துல ஒரு ஆசிரியர் பணி கிடைச்சதுமா, அப்ப போலான்னு முயற்சி பண்ணிருந்தேன். அதுக்குள்ள என்னுடைய மனைவி தவறிதான் பட்டங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பதி வந்துருச்சு. நான் செஞ்சுக்கல,
2: இன்னைக்கு நம்மளோட ரெயின்போ மேடையில நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான சில வேலைகள் உங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா? நீங்க வாசப்பட்ட சில வேலை இருக்கும், ஆனா வந்து அது நமக்கு கிடைக்கிற நேரத்துல நம்ம வந்து ரொம்ப தூரமா கிடைக்கும். அந்த நேரத்துல நம்மளுடைய அப்பா அம்மா விட்டோ, இல்ல நம்ம கூட இருந்த நம்மளுடைய சொந்தங்கள் ஒரு இல்ல நம்மளுடைய நண்பர்கள் விட்டுட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு சூழல் உங்களுக்கு வரும் இல்ல? ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க நண்பர்களுக்காக உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்க வந்துட்டு அந்த வேலையை வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டிய எண்கள் 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மரியான் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் அண்ட் ஸ்வேதா மோகனோட குரல்களில், கபிலனுடைய வரிகளை ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள.

0: அண்ணன் வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுன்னு.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணன், நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். வணக்கம் சார், யாரு இங்க பேசுறீங்க?
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல இருந்து கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் அடிக்கிறவையில ஆடு மாச்சு நலமாவே இருக்குங்க.
3: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
4: ஆமாங்க, அதான் நான் சின்ன வயசுல வந்து நல்லா கபடி விளையாடுவேன். அப்படி கபடி போட்டில போய் அந்த குழுவோட சேர்ந்து விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. போன் ஒண்ணு கேட்டப்ப எங்க அக்கா விட மாட்டேன். நான் ஒன்னு உங்க எங்களை ஒன்னே நம்பி தாட்டா ஆடு வச்சுக்க, நீ எப்ப அந்த விளையாட்டு போக கூடாது
3: அப்படின்னுச்சு.
4: தட்டுட்டாங்க. என்ன என்ன சேர்ந்து என்ன பெரியவங்க சொல்லுவாங்க, கிடைச்ச வேலை கடை விரும்பின வேலை கிடைச்ச நினைச்ச வேலை கிடைக்காடி விரும்ப செய்யணும் அப்படிம்பாங்க. அதப்புறம் மறுபடியும் ஆடே மாச்சு இருக்கணுங்க.
3: நன்றி. அடுத்த நிறையான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
5: கோயம்புத்தூர்ல இருந்து பாத்திமன் மேடம். நலமக்கில மேடம்.
3: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
5: அது விளையாட்ட பத்தி தான மேடம் தலைப்பு?
3: விளையாட்டு இல்ல சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை வந்துட்டு உங்களோட பெற்றோர்களுக்காகவோ இல்ல உங்களோட நண்பர்களுக்காகவோ விட்டுட்டு இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
5: வேலையா? நான் வேலைக்கெல்லாம் போல. அதுதான் ஓகே, ரியல் எஸ்டேட் தான் பண்றேன். அந்த விசேஷம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், வேலை எல்லாம் ஒண்ணும் பண்ணல.
3: நன்றி நன்றி சார். அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இனிப்பில இருக்கீங்க
6: நீங்கள்?
3: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
7: ஹலோ ஆனந்த் மேடம், சார் எப்படி? நல்லா இருக்கீங்க மேடம்?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் மேடம். வெளிநாடுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு அழைப்பு வந்தது மேடம். எல்லாம் கிளம்பி வந்துட்டேன் மேடம். இது ஃபிளைட் ஏறது கூட வந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் விடவே இல்லை மேடம். ஆயுதிட்டு ஊர்ல இருந்து வந்து போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன் மேடம். வந்துட்டு அப்புறம் வேலையில இருக்கேன் மேடம், இப்ப இங்க சென்னையில தான்.
3: ஓகே சார், நன்றி நன்றி, கால் பண்ணது.
7: நன்றி மேடம்.
3: நன்றி சார். ஓகே, நேர்களை நீங்களும் அதை நிகழ்ச்சி கால் பண்ண பேசணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6003-8-295-5054 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஓமை கடவுளை திரைப்பாடத்தில் இருந்து சிஸ்ரீராமோட வாய்ஸ் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 இயலாமை எப்போ மிஸ் அமதோட.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நிர்மாதி மணி 31 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்காக இல்லை உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு வேலையை வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சில இடத்து நேர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இருவேட்டூர் பத்மாவதி யாழினிக்கு ஒரு வணக்கம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க மேம்.
1: நல்லா
0: இருக்கேன்.
2: முருகன்
0: சார், சொல்லுங்க சார்.
2: என்னது
0: சார்?
3: மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
3: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: மேடம், நானும் என் நண்பனும் உயிர் நண்பர். அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. நான் அவரு கல்யாணம் ஆகி பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்காக நான் அவருக்கு விட்டு கொடுத்துட்டேன் மேடம். நீ போய் செய்துக்கா. அப்போ எனக்கு வேலை கிடைச்சது ஒரு வாரம் போட்டு தனியார் கம்பெனியில வேலை கிடைச்சது மேடம். ஆமா, தனியார் கம்பெனியில போய் நான் 10,000 வேலை செய்யறேன். அவருக்கு 30,000 வாங்குறேன் மேடம். உயிர் சம்பளம் ஏத்துவாங்க மேடம். அதுல கேர்மோட்ல ஏத்துவாங்க. அது எங்க கம்பெனில வெஸ்ட் ஒரு வாட்டி தான் ஏத்துவாங்க.
0: ரொம்ப நன்றி மேடம் வாய்ப்புக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பையா திரைப்படத்தில் இருந்த ஹரிச்சரன் அண்ட் தன்வியோட குரல்களில் நாமதுகுமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோளை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள்.

0: மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பெற்றோர்களுக்காக உங்களுடைய நண்பர்கள் கூட இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து உங்களுக்கு பிடிச்சமான வேலையை எப்பயாச்சும் விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுருக்கேன். அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: மாவட்டம் நலமா
1: இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் வந்து என் நண்பருக்காக நான் விட்டு கொடுத்து வந்ததுன்னா, நான் ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சு நடத்திட்டு
1: இருந்தேன்.
2: நான் வெளிநாடு போகணும்னு விருப்பமா இருந்தேன். அந்த கடையை அவர்கிட்ட படிச்சுட்டு நான் வந்து வெளிநாடு சென்றுட்டேன் மேடம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: கேக்கு தாமராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: எங்க அப்பா அம்மா வீடு பக்கத்துலயே இருக்கணும்னு நான் தாம்பரத்திலேயே ஒர்க்கிங் பண்ணிருக்கேன் மேடம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி.
3: இது வரைக்கும் பண்ணியிருந்தா இருக்கு இப்போ.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்களும் நேற்று கால் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038, 2952055554 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: அன்பு மாலை. வணக்கம்.
1: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
4: மேடம்
1: சார், உங்களோட லைன் கரெக்டா இல்லன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க.
4: மேடம் நன்றி மேடம்.

கடைசியில் அடுத்த பாடல் உங்களுக்காக என்னை நோக்கி பாயம் தோட்டா திரைப்படத்தில் சிஸ்ரீராமோட குரலில் தாமரையுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு

56 ஆயாச்சு, நம்ம ரெயின்போ மடை நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நிறைய நேர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறையவே நல்லா அழகாக பதில் சொன்னாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய வேலை வந்து நம்முடைய உறவுகளுக்காக, நம்மளுடைய பிடிச்சமானவங்களுக்காக விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக. தங்கமகன் திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன், அனிருத் ரவிச்சந்திரோட குரல்களில், தனுஷினுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோலை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன.

0: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஹராரேவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன் வரை 16 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன் எடுத்துள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் பிராடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேவின் அரியல் பிகார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the listener's choice hour, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Chapter systems are offline.
3: Number one for today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Good evening, folks. This is Akashvani Chennai, and you're listening to 101.4 FM Rainbow. Welcome to Drive Time, where the city keeps moving and the music keeps you smiling. I'm Dinakaran Singaravelu, and as another day gently falls into evening, we are here to make the next hour the best part of your evening. There is always something special about this hour. The sun has clocked out, the skyline is painted in amber and gold, and every road carries 1,000 different stories and journeys. And speaking of journeys, you're helping steer this evening's playlist. So if there is a song that deserves a place on your evening playlist, send your request to facebook.com/rainbowfm. Whether it's a timeless classic or today's favorite, we'll do our best to get it on the air. So now we are going to begin the show with September by Earth, Wind and Fire, followed by MLTR's Someday. And in the meantime, you keep those requests coming in, and I'll see you soon.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. The evenings just

ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது நான் யானி. நேரம் 7:01 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்.

உங்களோட மொபைல் எடுத்து 2980860038 2950255544 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்க விரும்புகிற அந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். உங்களுக்காக நிகழ்ச்சியோட முதல் பாடல் ரிமோ திரைப்படத்தில் இருந்து அர்ஜுன் அண்ட் ஸ்ரீநிதி வெங்கடேஷோட குரல்களில் அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: நேரம் 7:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம கேட்ட முதல் காலர் யார், இங்க பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: பாடல் வந்து வாடா தம்பி என்ற பாடல் மேடம்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. சோ நீங்க எல்லாரும் நேர் யார் எங்க பேசுறாங்கன்னு பாக்கலாம்.
1: ஹலோ மேடம், ஆர்ஜி அறிவிப்பாளர் இருக்கிறதுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
1: செங்குன்றம் மாவட்டத்து கோணிமேட்டில் குமார் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் பாத்தீங்கன்னா உயிர் உள்ளவரை சா.
0: ஓகே, அதுல
1: என்ன ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: அவருக்காக உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வணக்கம் சார், யாரைங்க பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகல இருந்து மாதப்பன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் பேர் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு.
0: ஓகே
1: அந்த நீல குயில் என்ன சொல்லுது சாங்?
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கொஞ்சம் பக்கத்தில வர சொல்லுது.
1: அந்த சோலைக்கிளி என்ன சொல்லுது?
0: சின்ன முத்தம் ஒன்னு தர சொல்லுது.

நேரம் 7:22 ஆயிட்டு

0: 22:22 ஆயிட்டுக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் எல்லாத்து நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார். யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பொண்ணுமணி. பாடல் வந்து ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் பொண்ணையா.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: நேரம் 7:28 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் எங்க பேசுறீங்க?
2: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: என்ன ஆசை மச்சான் படம்.
1: சரி,
2: அது ஆடியில் செய்தி சொல்லி அந்த பாடல்.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 34 நிமிஷம் ஆயிட்டுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க மேம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பூந்தோட்ட காவல்காரன்.
0: ஓகே, அதுல என்ன பாடல் வேணும்?
1: அடிக்கானேரி வைக்க போறேன், உன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன். அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றிமா.

0: 40 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ்ல. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: சைதாபேட்டை ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார் சொல்லுங்க சார்.
1: நன்றி
0: சார், நன்றி.

0: நிரம்பேழுமணி 45 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில அடுத்த பாடல் யார் ஐ மீன் யார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மணலியிலிருந்து மாறன் பேசுகிறேன்.
0: மாறன் சார், சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம், திரைப்படம் வந்து சாது.
0: சாது, ஓகே. அதில் என்ன பாடல்?
1: பாடல் பார்த்தீங்கன்னா, ஊரறிய பேரெடுத்த வீரமுத்து பொண்ணு. இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் மாலை நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேரம் 1:51 ஆகிட்டுருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்னோட தன்னுடைய விருப்பப்பாடலாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் சின்னப்பாங்க மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து புதிய தோரணால் மேடம்.
0: ஓகே,
1: அதுல தீர்த்தக்கார மாரியம்மன்ற பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 7:56 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக கேஜிஎஃப் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. நிறைய

நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணி உங்களோட விருப்பமான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி உங்களுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸில் ஒருவேளை இது கேட்க உங்கள் இது வரைக்கும் வந்து லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிற நேயர்கள் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு லைன் கிடைச்சா நீங்கள் உங்களோட விருப்பமான பாடலை நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைவு பாடலாம் உங்களுக்காக கேஜிஎஃப் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிகூசர்டானுடன் திருமதி திரௌபதி முர்மு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை நாளை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தால் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார்.

குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. பின்னர் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 13.2 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகைன் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே ஆன் த ஜாயிண்ட் பிராட்காஸ்ட் ஆஃப் 101.4 FM ரெயின்போ, 102.8 FM புதுச்சேரி அண்ட் 103 FM கோயம்புத்தூர். ஐ எம் தினகரன், சிங்கர் அவேலு, அண்ட் டுநைட் வி ஆர் இமர்ஸ்ட் இன் த கிராண்ட் பியானோ சாங் புக், அண்ட் ஈவினிங் வே 88 கீஸ் டெல் ஸ்டோரிஸ் தட் வேர்ட்ஸ் அலோன் நெவர் குட். ஒன் ஆஃப் தி ரிமார்க்கபிள் திங்ஸ் அபவுட் த பியானோ இஸ் இட்ஸ் வெர்சடாலிட்டி. இட் கேன் கமாண்ட் அ கான்சர்ட் ஹால் ஆல் பை இட் செல்ஃப், ஆர் குவாய்ட்லி சிட் பிஹைண்ட் அ சிங்கர், adding just the right touch of emotion. A single piano intro can become so iconic that you recognize the song before a single lyric is sung. Could there be a more fitting song for a piano theme show? Billy Joel turns the piano into both storyteller and companion, painting the picture of a neighborhood saloon where every melody carries someone's dream, heartbreak or hope. Piano Man.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: Coming up on Music by the Bay is one of the most famous piano intros in rock music. Jonathan Cain's repeating piano riff instantly sets the mood before the rest of the band joins in. It's a reminder that sometimes a few simple notes are all it takes to create an anthem. This is The Journey with Don't Stop Believin'.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம் சொல்றது நான் யாணி. நேரம் 9:01 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பாடல்களை இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன் சித்ராவோட குரல்களில், பழனி பாரதியுடைய வரிகளில், இளையராஜாவினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில இருந்த பாடல் உங்களுக்காக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ராவோட குரல்கள் தேவாவினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:12 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவோட குரல்கள், தேவாவினுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திருங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவு

ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 9:24 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் வைரமுத்தோட வரிகள் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:35 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜானகிராமன் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராமோட குரல்களில் பழனி பாரதியுடைய வரிகளில் சிற்பியினுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 9:40 ஆயிட்டுக்கு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அண்ட் சாதனா சர்கமோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் ஏ ரஹ்மானோட இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்.

0: ரமணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஆட்டாம
2: காட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரமானது மணி 53 நிமிஷம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக கல்வன் திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 10:01 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன் ஆற்றி திங்கள் அந்நிலவில். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து, டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில், வாலினுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்தில் பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:09 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் எல்லாரேஸ்வரியோட குரல்களில் கணதாசனுடைய வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

இசைக்கு மின்னும் மின்னு ஹாபி, குஷிக்கு ஜில்லு ஜில்லு பீபி, பசிக்கு ஹலுவா. ஜீ பூம்பா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

மணிக்கும் 10:16 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. அங்கே ரெயின்போ எஃப்எம் 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அதே கண்கள் தெரிய படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களை வாலினுடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

அனுபவிராஜா அனுபவி திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்ச நேரம் நேரம் 10:24 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இந்த பிசிசிலாவோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நான் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:31 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவோட குரலில் கே. வி. மகாதேவனோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:39 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக விவசாய திரைப்படத்துல இருந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்கள்ல கே வி மகாதேவனுடைய இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

பதனி சனித தன தஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பதபஜம் தஜம் பபதன குஜம் ஜம் சமபதி தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாபஜனும் தரிகம பதனி சாரிகதி தீத சரி காம பதன் நீ சரி

இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 10:48 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரேவான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக செல்வமகள் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜனோட குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

வாலிப விருந்து திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த 10:56 ஆயாச்சு. ரெயின்போ ரெவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நானி ஆழினி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பமே சமதோளை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. நான் நினைச்சிருக்கிறது வந்து பாரதி 102.3 மனங்கள் என்றும் முழுமையான கொண்டாடும். நான் உங்கள் அர்ஜித் சித்ரா. எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: எஸ், ஆமாம் நேர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மனசு மயங்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் அர்ஜி சித்ராவோட தான். இந்த சாங் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் டங் அப்படி உடனே பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர் போயிடுவீங்க. எஸ், இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களோட எல்லா இமோஷனல்ஸ்லையுமே அப்படியே வேறு ஒரு குவாண்டம் மாதிரி மாற்றி கொண்டு போயிருக்கும். என்ன சாங் கேட்டு ரசிக்கலாம்?

0: எஸ் நேரிலே ரோஜா படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:07 ஆயிட்டுருக்கு. இந்த பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பனி மழையில் நினைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இல்லையா? எஸ் அடுத்ததாக என்ன பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு மனசுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் அதுவும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிட்ருக்க மாதிரி ஒருத்தவங்க அமைஞ்சாங்க அப்படின்னா எஸ் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். எஸ் என்ன பாடல் இணைந்திருக்கிறது வித் பாரதி 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 101.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 MHz அலைவரிசையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ உங்களுக்காக.
1: மணி நன்

நேரில் வந்த ஆண்டவனே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ், அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் உன்னை போல தெய்வம் இல்லை, உள்ளம் போல கோவில் இல்லை. எஸ் இந்த பாடல்கள் 100 தடவை கேட்டாலும் உங்களை அப்படியே மெய்மறத்து ரசிக்க வச்சிடும். அது மாதிரி பியூட்டிஃபுல்லான சாங். எஸ் ஆமாம் நேர்களை, மறுமலர்ச்சி படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா உங்களோட குரலில் பாலியின் வரிகளில் எஸ் ராஜ்குமாரோட இசையில் பாடல் கேட்டு வச்சுட்ருக்கிறோம். நேரம் 11:12 ஆயிட்டுருக்கு. கலீல் ஜிப்ரானோட அழகான ஒரு வரிகள் சொல்லுகிறது, அன்பு எவ்வளோதான் எடுத்தாலுமே எடுக்கெடுக்க குறையவே கூடாது, எடுத்துகிட்டே இருக்கணும் போல தோணும் அப்படின்றது மாதிரியான வரிகள். எஸ் இந்த கவிதை வரிகளில் கலீல் ஜிப்ரானை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அடுத்ததாக ஒரு பூவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? எஸ் சிறைச்சாலை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

செம்புக்களின் உண்மையான உணர்வில் அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். சிறைச்சாலை படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் இளையராஜாவின் இசையில் உங்கள் மனதை அழகாக வசீகரித்து கொண்டிருக்கும் பாடல் செஸ் ரொம்ப ரொம்ப அழகான பாடல். நாம் இன்றைக்கி கேட்குற பாடல்கள் எல்லாமே இங்கே எவ்வளோ தலைமுறைகள் கடந்து கேட்டாலும் கூட எல்லா தலைமுறைகளுமே அப்படியே ரசித்து மென்மையாக இழையோடு வைக்கிற பாடல்கள் தான் எஸ் இந்த இனிமையான அதற்கே மௌனத்திற்கான ஒரு இரவில் அதோட அலைவரிசையை மாற்றாமல் உங்கள் மனசோட மனசாக ஏந்து நிறைய பாடல்கள் கேட்டு வச்சுட்ருக்குறோம். அடுத்ததாக ஜென பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மௌனத்தோட மொழி எப்படி இருக்கும்? வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் வாசல் திறக்கிறது மௌனம். பேசாத உதடுகள் கூட ஆயிரம் கதைகள் பேசும். சப்தங்கள் அடங்கும் இரவில் மனதின் ஓசை மட்டுமே கேட்கும். சிப்புக்குள் தங்கும் முத்து போல மௌனத்தின் அடர்த்தி ஒளிர்கிறது. மலரின் மௌனத்தை கூட மென்மையாக

எவ்வளோ அழகான ஒரு பாடல், சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். கர்ணா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரலில் வித்யாசாகரின் இசையில் பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 11:23 ஆயிட்டுருக்கு. நாம் இணைஞ்சிருக்கிறது வத் பாரத 102.3 சென்னை எஃப்எம், ரெயின்போ திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3

மூன்று மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்குறோம் நேயர்களே. உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டுருக்குறோம். அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகிறது

0: எஸ், அருமையான ஒரு பாடல் கேட்டு வச்சுட்ருக்கோம். தாயின் மணிக்கொடி படத்துலேருந்து கோபால் சர்மா மற்றும் தேவி அவங்களுடைய குரலில், வைரமுதுவின் வரிகளில் வித்யாசாகருடைய இசையில் தான் பாடல் கேட்டு வச்சோம். நேர்களே, ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு வச்சிட்ருக்கிறது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: ஒரு மென்மையான இரவு வேளையில் அதிகமாக ரசித்து அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்த அரை மணி நேரம் 1980ஸ்க்கு அப்புறம் வந்த ஒரு பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள் தொடர்ந்து கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ், இந்த மாதிரியான மென்மையான இந்த இரவு வேளையில் எஸ் பேசுகிறத விட வார்த்தைகளை விட மௌனம் தான் சிறந்தது இல்லையா. பாடல் கேட்கலாம்.

நோ வேஸ் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சாங் இந்த சாங். எப்போ கேட்டாலுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு உறவு, ஒரு பிணைப்பு அதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா, அதுக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படின்னா மௌனத்தை விட ரொம்ப பெரிய ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை. எஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். சலங்கை ஒளிப்படத்துலேருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். இட் இஸ் அந்த அந்த மா அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல்கள் தான். எஸ் அடுத்ததாக இந்த பாடல், நீங்கள் இந்த பாட்டு மட்டும்தான் உங்களோட எல்லா கவலைகளையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு மறைச்சு வச்சுட்டு இந்த பாடலோடு மட்டும் இணைஞ்சிருங்க.

நிலாவை விட ஒளி அழகு, ஒளியை விட அழகான பாடல் வரிகள், இனிமை, அழகு, கவிதை, அற்புதம், என்னென்னவோ தமிழ வார்த்தைகள் தேடி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகான அருமையான பாடல் தான் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 11:40 ஆயிட்டுருக்கு. மூடு பனிப்படத்துலேருந்து கேஜே ஏசுதாஸோட குரலில் இளையராஜாவின் இசையில் தான் பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். எஸ், இந்த காலகட்டத்து பாடல்கள்லாம் சித்ரா அப்படி மனசோட மனசாக மெல்லிசையாக அப்படி உயிரோடு கலந்து தித்திக்க வைக்குது, திக்கட்ட வைக்குது அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்குறீங்க. எஸ், அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றது தான் உங்கள் மனசும் எங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடலை நீங்களே கண்டுபிடிங்க. சின்னதா வரிகள், மழை பூக்களை ஒதுங்க இடம் பார்க்குதே, மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. எஸ், என்ன பாடல்?

0: இல்லை ஒரு பொன் வானம் பன்னீர் தூணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை சொல்லவே முடியாத ஒரு பாடல். எப்போ வேணாலும் இந்த பாடல் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அழகான பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:45 ஆயிட்டிருக்கு. இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து எஸ் ஜானகி அம்மாவோட குரலில் வைரமுத்து மீன்பரிகளில் இளையராஜா அவர்களோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ஜானகி அம்மாவோட குரலுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது அவ்வளோ ஒரு ஆராதிக்க வேண்டிய குரல், அவ்வளோ ஒரு தேன் குழைந்த குரல். கேட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான பாடல்கள். எஸ் அம்மா நேர்களை நாம் அனுச்சிருக்கிறது பாரத 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 MHz, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கிற ஒரு பாடல். இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய பாக்யராஜ் சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அது அவங்க பாடல் வடிவமைத்திருக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை கதாநாயகியோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அழகாக காட்டியிருப்பாங்க. இது ஒரு கவிதை மாதிரியான ஒரு பாடல். எஸ் நீங்கள் அடுத்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் பயணப்படுறதுக்கான ஒரு நினைவுகளை திருப்பி ஒரு பொக்கிஷமாக நினைச்சுக்கிறதுக்கான ஒரு அழகான பாடலாக இந்த பாடல் இருக்கும். எஸ் பாடல் கேட்டு விடலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.
1: பெங்களை தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

பதினோரு மணி 50 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. துரணின்னு பூச்சி படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரலில், வைரமுதுவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்து என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எஸ், இந்த பாடல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாடலாக தான் இருக்கும். எஸ், நம்ம காதலில் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய தாய்மொழியில் கவிதையில் நடையில் அழகாக அந்த காதலை வெளிப்படுத்துகிற அழகான ஒரு பாடல். கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்.

வறுமை நிறம் சிவப்புறத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரலில் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:56 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும் நேர்களே. நேரம் போனதே தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எஸ் ஒரு நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலோட உங்கள் கவலையெல்லாம் மறந்துட்டு மகிழ்ச்சியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருங்க. எந்த நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட உண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நம்புவோம். எஸ் வானில் நட்சத்திரம் ஒளி வீச, வண்ண நிலவும் உலா வர, வான் அலையில் பண்பலை வர, மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மனதில் நிறையும் மகிழ்ச்சி. அழகான வரிகளோட உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா. எஸ் உங்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வளோ நன்றி. மற்றொரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அழகான ஒரு அதிகாலை, அழகான ஒரு அதிகாலை அப்படிங்கும்போது சந்தோஷம், அப்புறம் பூக்கள் பூக்கிறது மாதிரியான நந்தவனம் மாதிரியான அழகான நறுமணம் செழித்து வளரக்கூடிய ஒரு இடமாக நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். ஏன்னா அங்கே கண்டிப்பாக இறைவன் இருக்கிற ஒரு இடமாக இருக்கும் இல்லையா? எஸ், அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையோடு இன்றைக்கி நாளை தொடங்கலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னா அழகாய் பூக்குதே பாடல் கேட்டுவிடலாம்.

நினிதாலே இனிக்கும் படத்திலிருந்து பிரசன்னா மற்றும் ஜானகி ஐயர் அவங்களோட குரலில், கலைக்குமாரோட வரிகளை விஜய் ஆண்டனியோட அழகான இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். 3:25 ஆயிட்டுருக்கு. நான் மன்னிச்சிருக்கிறது வித் பாரதின் உற்ற 2:3 மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம். ஓகே, அடுத்ததாக வரும் பாடல் இதோ. ஒரு காற்றுக்கிட்ட கவிதை சொல்லி அனுப்புகிறத விட உங்களுடைய சந்தேகத்துக்கு விடையையும் சேர்த்து அனுப்பிடலாம்.

வருமானத்து ஒழி படத்திலிருந்து சித்ரகமாவோட குரலில் ப விஜய் அவர்களின் வரிகளில் எஸ் ஏ ராஜகுமாரோட இசையமைப்பில் பாடல் கேட்டு வச்சுருக்கிறோம். நேரம் 3:30 ஆயிட்டுருக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஒன்றுமே இல்லைங்க, சரியாயிடும் சரியாயிடுவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு உயிர் போதும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வெளில வந்துடலாம். எஸ் அந்த மாதிரி ஒரே ஒரு உயிரை சம்பாரித்தா போதும், அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ் அதை கொடுக்குறவங்க நம்ம உயிருக்கு மேலே. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இஸ் அடுத்ததாக என்ன பாடல்? பூ வாசம் புறப்படும் இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி தேடிட்டுருக்கிறார் கதாநாயகன். நம்மளும் சேர்ந்து தேடலாமா?

அன்பிஷிவம் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் அவங்களோட குரலில் வைரமுதுவின் வரிகளில் வித்யா சாகரோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுட்ருக்குறோம். நேரம் 3:35 ஆயிட்டுருக்கு. இஸ் தனியான அந்த இரவு, மென்மையான அந்த ஒரு உணர்வுகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? வெறும் பூ பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்ருக்குறோம். எஸ் நேயர்களோட கமெண்ட்ஸும் என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி வேறு நிகழ்ச்சிகளை நம்ம நிதானமாக வாசிக்க முடியாது. சர்வராஜன் பேட்டையிலேருந்து தினா ரமேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம். தேனி ஹரிராம் அழகான ஒரு தமிழில் கவிதை எழுதியிருக்கிறாங்க. காத்திருப்போம், விழித்திடுவோம், செவிமடுப்போம், அருள்மணி மாலையை நாளைய ஒளிபரப்பு சிறப்படைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகு உங்களுடைய கவிதை. தமிழில் நம்மளுடைய கவிதைகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், நேயர்களுடைய பெயர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாம் நேர்களை, ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு விடலாம்.

ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து தேவன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில் பழனி பாரதியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 3:41 ஆயிட்டுருக்கு. ஓகே, நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். சேகரையா அழகா ஒரு கவிதை மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. ஈரக்காற்றின் வரிகளை கொண்ட பாடல்களினால் இணையத்தை குளிரூட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் குடிக்கொண்ட திரைப்பட பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி உங்களுடைய அழகான தமிழுக்கு. மயிலப்பேடு தயாளன், அப்புறம் பன்னிப்புரம் மணிகண்டன், உங்கள் எல்லாருமே அதிக

காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இனிய அதிகாலை வணக்கம். ஓகே, பூக்கள் பாடல்களாக கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். எஸ், உங்கள் மனமும் கண்டிப்பாக அப்படி மலர்ந்து இதழ்கள் விரித்து மலர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை தொடரலாம். நாம் இணைந்திருப்பது வித் பாரதி 102.3 மனுங்கிரல் என்றும் முழுமையான கொண்டாட்டம். திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக இசையவிருப்பது MS சுப்புலட்சுமி அம்மாவின் குரலில்.

பக்தியின் பணிவான வெளிப்பாடு சரணடைதல். பாரதியின் வரிகளில் சரணடைதல் அழகிய தமிழில், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், மிடிமையும் அச்சமும் மேவி எண்ணெஞ்சில் குடிமை புகுந்தன, கொண்டுருவை போக்கேன, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், துன்பம் இனியில்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அரண்கள் வளர்த்திட, நல்லவை நாட்டிட தீயவை ஊட்டிட, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் தாயே. அடுத்ததாக திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் மங்கள நாயகி படத்திலிருந்து வடிவேலனே சிவபாலனே என தொடங்கும் பாடல் பி. சுஷீலாவின் குரலில், வாளியின் வரிகளில்.

0: இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருமேஞானம் டி பி என் ராமநாதன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருராமேஸ்வரம் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

திருமை ஞானம் டி பி என் ராமநாதன் அவர்கள் வழங்கியுள்ள நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தபில். தொடர்ந்து ஆனந்த தாண்டவம், பகுதாரி ராகம், ஆதிதாளம், முத்துத்தாண்டவர் பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 5 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும் என்ற விவேகானந்தரின் வரிகளோடு இந்த நாளை தொடங்குவோம்.
2: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் முதலாவதாக ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், NC சவுந்தரவள்ளி அவர்களின் குரலில்.

தவ சுப்ரபாதம் தைத்யார்ஜிதே புரகண த்ரிதிவம் ப்ரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சக்ருத்யே இச்சாக்ருதி த்வமசி குண்டலினீ ச பாலா ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்

ஜாக சுப்பிரபாதம் சூரியேந்து குண புத கீஷ்டதி சுக்ர சௌர ராதி கதனை விபுதைத்த சித்தி யோகீஸ்வரைத்த தமஹர்ஷி கணை அவத்யே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்.

கல்பயசி தஸ்ய ஜலஸ்ய துர்கே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜ தவ சுப்ரபாதம் பௌஷ புஷ்ய சுதினேஷ ததா குஹாய யத் பஸ்மதேன பரிகல்ப

ஆஷாடமாதி கிருதபாலினதிஸ்முதிஸ்வம் தத்பூர்வ பல்கு சுதி நேத்ருபயா பிரபூனா யட்டாசி சக்தினா.

சரோஜூர்வாம் தேவீம் பிரபத்யிதி தேவவசோபிதி ஜா.

விசேஷவாசிக்கு முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களம் யாசராகாச விப்ராக்யா காமமீனாய தாக்கினி சப்தசல்யா கனிஷ்டாயை கிருஷ்ண மார்கை சுமங்களம் பஸ்மாத்த பஞ்சகிருத்யா

ஸ்ரீ வெங்கடேச வல்லி ச கணேச ஜெய்கி நவக்ரகைகி அகஸ்த முனினா தெய்வம் சர்வதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மஷநாசினியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் கம்பீரைகி நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யே தே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம்.

தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில்.